நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 24ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி திங்கள் 31ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் யமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தவசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.

நேரம் 6:02. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு நாளில் சிரிக்கவில்லை என்றால் அந்த நாள் வீணாகிவிட்டது என்று பொருள். எனவே சிரியுங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விநாயகர் பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 6:08 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். அற்புதங்களுக்காக காத்திருக்காதே, உங்கள் முழு வாழ்க்கையே அற்புதம்தான். இந்த அழகான காலை பொழுதில் இன்றைய நாள் அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்ரீ ராமதூதன் திரைப்படத்திலிருந்து நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:13 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். தேவைப்படுவதை நீங்கள் இன்னும் பெறவில்லை என்றால் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருங்கள், ஓய்ந்து விடாதீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:18 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நம்மிடம் உள்ளதை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதே நாம் யார் என்பதற்கான அளவீடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், சோபனாவின் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:23. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள், கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

நேரம் 6:27. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் பலமானவரோ வேகமானவரோ வெல்ல போவதில்லை, தன்னால் முடியும் என கருதுபவர் வெற்றி பெறுவார். நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் முருகன் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:31 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பண்பலையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணன் பாடல்கள்.

நேரம் 6:37. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலையிலும் தளராத உள்ளம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எந்த விஷயமும் இல்லை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மீட்பரின் இனிய கீதங்கள்.

நேரம் 6:41 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வள்ளல் நபி என தொடங்கும் பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:45 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் கண்ணன் பாடல்கள் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:51 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாவாய். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நர்த்தன விநாயகர் பாடல், கேட்டிணைந்திருங்கள்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட பெரியவர் கோதண்டராமன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். கர்ம வீரர், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த மகான். தமிழகத்தில் இன்னைக்கும் பல தொழிற்சாலைகள் இயங்க அடித்தளமிட்டவர். நீர்ப்பாசன கட்டுமானங்களை நிறுவியவர். நீர் மின் திட்டங்களை கொண்டு வந்தவர். பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்படாதவர். நமது முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாள். இன்றைய தினம் அவரை நினைச்சு பார்க்கணும். மதிய உணவு திட்டத்தை பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்ததனால தான் இன்று நமது மாநிலம் கல்வித்துறையில் அருமையானதொரு வளர்ச்சி நிலையை எட்டியிருக்கு. காமராஜர் தமிழ் படித்தார். தமிழை விட அவருக்கு பள்ளியில் ஆங்கிலம் நிறைய சொல்லித்தரப்பட்டதாம். அரும்பெரும் இலக்கியங்கள், ஆழ்ந்த அரசியல் பொருளாதார ஆங்கில ஆராய்ச்சி புத்தகங்களை ஆராய்ந்து அலசும் மேதையாக இருந்தார் காமராஜர். மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் எழுதிய எல்லாத்தையும் தினமும் அவர் படிக்க தவறியதில்லையாம். திருக்குறள், சிலப்பதிகாரம், திருவிக்கா நூல்கள், கம்ப ராமாயணம், வில்லி பாரதம், ஈரோட்டு பெரியாரின் குடியரசு வார இதழ், மகாத்மா காந்தியின் யங் இண்டியா, ஹிந்து ஆங்கில நாளேடு, எல்லாத்தையும் காமராஜர் படிக்க தவறியதே கிடையாதான்.
1: கோதண்டராமனையா
2: ஒரு புத்தக புழுவாகவே இருந்திருக்கிறார் காமராஜர். அது மட்டுமில்ல, நேற்று இன்று நாளை சுழன்று கொண்டேதான் இருக்கும். முக்காலத்தையும் உணர்ந்து நடந்தால்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அனுபவம், ஆழ்ந்த அனுபவம், பட்டறிவு, இவைதான் முக்காலம். நேற்று இன்று நாளை. நேற்று பெற்ற அனுபவத்தை வைத்து இன்றும் நாளையும் நாம் என்ன செய்யலாம், இந்த நாட்டிற்கு நாட்டு மக்கள் வளம் பெறுவதற்கு என்று சிந்தித்து செயல்பட்ட முற்போக்குவாதிதான் காமராஜர். ஒருமுறை ஒரு பொறியாளர் விவசாயிகள் பாசன வசதி கேட்டு ஒரு மனு கொடுக்க, அது செய்ய முடியாது, இயலாது, நடக்காது என்று அந்த பொறியாளர் மறுக்க, காமராஜர் அப்போது தமிழகத்தின் முதல்வர் பொறியாளரை அழைத்து, முடியாது, நடக்காது, இயலாது என்று சொல்வதற்கா உன்னை பொறியாளராகவும் என்னை முதலமைச்சராகவும் மக்கள் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார்கள், இதை இப்படி செஞ்சு பார், ஒத்து வரும், அந்த பாசன திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று வழி சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி அந்த பொறியாளரை அனுப்பியவர் காமராஜர். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று தன் வாழ்நாளில் பலமுறை நிரூபித்தவர் கர்ம வீரர், முற்போக்கான சிந்தனைவாதி
1: கோதண்டராமன் ஐயா.
2: அவருடைய பிறந்த நாள்ல அவரை பற்றியும் அவர் வித்திட்ட நல்ல திட்டங்களையும் நினைவு கூறுவோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். ஏன், சிறைச்சாலையில் இருக்கும் சிறைவாசிகள் கூட சிறைத்துறை அலுவலர்களின் வழிகாட்டுதலோடு நற்செயல்களை செய்யறாங்க, நாம செய்யக்கூடாதா? திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் போன்ற மத்திய சிறைகள்ல பிரிசன் பசார், சிறை அங்காடி நடத்தப்படுது. சிறை வளாகத்தில் உற்பத்தியாகும் காய்கறிகள், அப்புறம் காஃபி, டீ, சாப்பாடு, சிற்றுண்டி, பழங்கள் எல்லாம் விற்பனையாகுது இந்த அங்காடியில. சிறைவாசிகள் தயாரிக்கும் ஆயத்த ஆடைகளும் விற்பனை செய்யப்படுதான். மீன் பண்ணை, கோழி பண்ணைகள் கூட சிறை வளாகத்தில் இருக்கான். நற்செயல்கள் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் எல்லாம் ஈடேறும். நல்ல மண் இது. காமராஜர் போன்ற நல்ல தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. அப்படிதானுங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

நேரம் 7 மணி ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா தான். ஒரு அழகான கவிதை ஒன்று படித்தேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த நேரமும் நிற்க போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லறிதல், கொஞ்சம் அன்பை எரியுங்கள், மேலும் சில காலம் துடித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமால, வெறுப்பு, பகை, கோபம், சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் அன்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ரொம்பவே அழகாக இருக்குது. நினைக்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுடைய கனிவான வார்த்தைகள், புன்முறுவல் கொண்ட அந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா, மற்றவர்களோட வாழ்க்கையை வந்து, மற்றவர்களோட அன்றைய தினத்தை வந்து எப்படி மாற்றும் அப்படின்னா சொல்ல வார்த்தையே இல்லை. எனவே வந்து எப்பயுமே வந்து அன்பை பகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன க்வெஸ்டின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 உலக இளைஞர் திறன்கள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான க்வெஸ்டின். இன்றைக்கான க்வெஸ்டின் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் என்னுடைய கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். எஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? பிதா மகன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரலில், பழனி பாரதி வரிகளில் இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 7:08 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான உலக இளைஞர் திறன்கள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து உடனே ஃபேஸ்புக் பக்கத்துல வந்து உங்களோட பதில்களை வந்து அப்படியே பதிவிட்டே வந்துட்டு இருக்கீங்க. எஸ் ராஜமாணிக்கம் கோபி வந்து பதில் சொன்னது மட்டும் இல்லாம அதோட விரிவாக்கத்தையுமே கொடுத்துருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் கரெக்டான பதில சொல்லியிருக்காங்க. அல்லி நகரம் எஸ் மகாதேவன் கரெக்டா சொல்லியிருக்காரு. பிரமிளா தமிழ் செல்வன் இங்கிலீஷ்லயுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க அதோட ஆன்சர். ராஜபாளையம்ல இருந்து பிரபு வீரா, பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமலா வரதன் நம்மகிட்டயே கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ், என்ன கேள்வி அப்படிங்கறத அவங்களே கேட்டிருக்காங்க. எஸ் எஸ் மேலப்பீடு தயாளன் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் ரங்கராஜன். கூட பதிலுமே சொல்லியிருக்காங்க. எஸ் சூலை ரீஜா மனோகரன், சூலை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் நலமா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணக்கம், சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் சொல்லிட்டு பதிலையுமே வந்து சொல்லியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் குட் மார்னிங், பெஸ்ட் விஷஸ் ஃபார் டுடேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் விஸ்வநாதன். பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் கருப்பொருள் சொல்லியிருக்காரு. எஸ் ரமா இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலுமே சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகா.

எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் பிரகதியோட குரல்ல கார்கி வரிகள அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்திருக்காரு. கேட்டி நேந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 7:16 ஆகிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 உலக இளைஞர் திறன்கள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நேர்கள் எல்லாருமே அட்டகாசமா வந்து சரியான பதில்களை வந்து முகநூல் பக்கத்துல பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான் அவர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அவரோட பதில பதிவிட்டிருக்காரு. ஃபர்சானா ஃபர்சானா சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தனம் வீரசுந்தர் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதில விரிவாக்கத்தோட சொல்லியிருக்காங்க. மஸ்தான் ஷேக் இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் சரியான விடைய ஆங்கிலத்துல சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக்கத்தோட சரியான விடைய சொல்லியிருக்கீங்க. ஜீவா விஎஸ்ஆர் புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து விஎஸ்ஆர் ஜீவா விஎஸ்எம் ரூபன் விஎஸ்எம் தீபக் விஎஸ்ஏ தர்ஷினி விஎஸ்ஏ இனியன் அப்படின்னு எல்லாருமே வந்து சரியான பதில சொல்லியிருக்கீங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் சரியான பதில வந்து பெரிய விரிவாக்கத்தோட அழகா சொல்லியிருக்கீங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் கோவிந்தன். சந்திரசேகர் சரியான பதில சொல்லியிருக்கீங்க. பால ஜெயச்சந்தர் உலக இளைஞர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடைய சொல்லியிருக்கீங்க. நாகராஜ் கோவை மாவட்டத்திலிருந்து சித்ரா நாகராஜ் யுவராஜ் கீர்த்தனா சுரேஷ் வான்மதி எல்லாருமே சேர்ந்து கரெக்டான பதில சொல்லியிருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் குரு திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் உதயோட குரல்ல வைரமுத்து வரிகள் ஏஆர்மணி செல்ல வந்துட்டு இருக்கு. கேட்டீங்க இந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 7:24 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 உலக இளைஞர் திறன் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சரியான பதில தான் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. புலுவபாளையம் ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து சரியான விடையுமே வந்து உங்கள் முகநூல் பக்கத்தில் சொல்லியிருக்கீங்க. பாபு முள்ளக்காடு, வெரி குட் மார்னிங், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்லியிருக்கீங்க. எஸ். பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை, நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருக்கீங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி காவ்யாவிற்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருக்கீங்க. யுவராஜ் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம்லேருந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. மணிகண்டன் தென் பொன்முடியிலிருந்து சரியான பதில சொல்லியிருக்கீங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சரியான பதில சொல்லியிருக்கீங்க. முகுந்தன் சரியான பதில மன்னார்குடியிலிருந்து விரிவாக்கத்தோட சொல்லியிருக்கீங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து இனிய புதிய புதன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எஸ். தர்மபுரி முருகன், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. சக்தி குமார், ஹாப்பி மார்னிங், சாங் சூப்பர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வந்து சரியான பதிலையுமே வந்து சொல்லியிருக்காரு. எஸ். புவனா ஜெயா, ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருக்கீங்க. மீரா வெங்கட்ராமன், இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருக்கீங்க. விஜயகுமார், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர்ல இருந்து கோவிந்தநல்லூர், லியோ ஆண்ட்ரூஸ், ஜெயசீலி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரையுமே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே. பத்மா சவுந்தரராஜன், வணக்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருக்கீங்க.

ஸ்ருதி குமார் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஓமை கடவுளே திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராமோட குரலில் லியோன் ஜேம்ஸோட இசையில் வந்துட்டே இருக்கு கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரு கணவன் மனைவி, எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே இருந்தது. இதுல என்ன ஆச்சரியங்கிறீங்களா? நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேற விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவிகிட்டேருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும், இதுக்கு கணவன்கிட்டேருந்து 4 வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்க

0: உள்ள சண்டை வர்றதில்ல, அது எப்படி அவங்களால் மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு, அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க, உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிற போலாம், நீ இந்த மருந்தில் 1 ஔன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும், அதை உடனே குடிச்சிடக்கூடாது, 1-5 நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி 1 பாட்டில் மருந்தை இந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துட்ருக்கிறான், மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க, 1 ஔன்ஸ் மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்னைக்கு சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது, மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிற போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டுருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுகிறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணி அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க, கவலைப்படாதம்மா நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தார். பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டு அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. 4 நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர். அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டு இருக்காரு இவர் பயந்து போய். பின்ன என்னங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டு இருக்காரு இவர். தண்ணி ஆயுது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டில் நின்றுனாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்கார். அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராம
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்றொரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:35 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 உலக இளைஞர்கள் திறன்கள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு சரியான விடை தெரியும் அப்படின்னீங்கன்னா, எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துக்கு கீழே என்னுடைய கேள்விக்கு கீழே உங்களுடைய பதிவை பதிவிடலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து. சங்கர் மகாதேவனோட குரல்ல வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில கேட்டு நேந்திருங்கள்.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:42 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 உலக இளைஞர் திறன்கள் தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து இளைஞர்கள் திறன்கள் தினம் கொண்டாடப்படுது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஜூலை திங்கள் 15 இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாள், கல்வி நாளாக கொண்டாடப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான பெருந்தலைவர் காமராசரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் தனித்தமிழின் தந்தை என போற்றப்படும் மறைமலை அடிகளாரோட பிறந்த நாளுமே இன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து பென்னி தயாலோட குரலில் வைரமுத்து வரிகளில் ARM இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

நேரம் 7:52 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். சாய் அபியங்கர் மற்றும் திப்புவோட குரல்ல ஒரு அழகான பாடல் டியூ திரைப்படத்துல இருந்து கேட்டு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நேர்கள் எல்லாருமே நான் கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதில்களை வந்து முகநூல் பக்கத்துல வந்து எல்லாருமே வந்து பதிவிட்டு இருக்கீங்க. இப்ப நானுமே வந்து விடை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 உலக இளைஞர் திறன்கள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான திறன்கள், ஸ்கில்ஸ் ஃபார் அ ஷேர்ட் ஃபியூச்சர். இந்த வளர்ந்து வரும் காலகட்டத்தில் வெறும் பட்ட படிப்பு மட்டுமே போதாது, கரெக்டா? தொழில்நுட்பம், ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, பிரச்சனைகளை கையாள்ற திறன், குழுவாக செயல்படுற திறன், பசுமை திறன், தகவல் தொடர்புன்னு பல்வேறு திறன்களை வந்து இளைஞர்கள் வளர்த்து கொள்ள இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கு பங்களிக்க அவர்களை தயார்படுத்த தான் இந்த நாள் வந்து முக்கியமாக கொண்டாடப்படுது. நிகழ்ச்சியில வந்து என்னுடைய எஃபி பக்கத்துல சரியான விடை எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துட்ட எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மற்றும் நன்றிகள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமோட குரல்ல வைரமுத்து வரிகள்ல பரத்வாஜ் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்

தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருளானினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
3: நேரம் 8:03 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சகி அஜய் காவியா. இந்த பரபரப்பான காலை வேலையில கருத்துக்களா வந்து உங்களுக்கு சொல்லலாமே இடையிடையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்குன்னு கருத்து மட்டும்தான் பேசுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய நிறைய நல்ல பாடல்கள், அப்படியே எழுந்திருச்சு டான்ஸ் ஆடக்கூடிய பாடல்கள் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே ஜாலியா இந்த 1 மணி நேரமும் வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பை யாராலையுமே அழிக்க முடியாது, ஆனால் அதோட சொந்த துருவே வந்து அழிச்சிடும். இல்லைன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து மற்றவங்க வந்து அழிக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க. நம்மளுடைய மனநிலையே போதுமானது. அதனால நல்ல எண்ணங்களோட சந்தோஷமான மனநிலையோட இந்த நாளை வந்து நீங்கள் இனிதே தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஹயர், உஜயினி மற்றும் மதுமிதாவோட குரலில் நா முத்துக்குமார் வரிகளை அரமணி செல்ல வந்துட்டே இருக்கு. கேட்டினேந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

மயக்கிறியே மயக்கிறியேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் சிங்கர்ஸ் எல்லாருமே நம்மளை மயக்கிட்டாங்க. எஸ் நேரம் சரியா 8:10 ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடோடிகள் திரைப்படத்துல இருந்து வேல்முருகன் மற்றும் குழுவினரோட குரல்ல, கபிலன் வரிகள்ல சுந்தர் சி பாபுவோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 8:14 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கேட்டு வந்த பாட்டுக்கு எல்லாருமே வந்து எழுந்திருச்சு டான்ஸ் ஆடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கு ஆடலன்னா தான் அந்த பந்த மாதிரியான அட்டகாசமான பாடல் வந்தாச்சு. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடலுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். மனுஷன் வந்து எதை எதையோ கண்டுபிடிக்கிறானா, ஆனால் அவன் கண்டுபிடிக்காதது அவனை மட்டும்தானா. உண்மைதான் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், மற்றவங்களுக்கு என்ன தேவை, அதெல்லாமே வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பெரும்பாலும் நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இல்லை, மற்றவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ, மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்குற மாதிரி உங்களையுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சிறிய நேரமாச்சு தினமும் கொடுத்தீங்கன்னா தான் மற்றவர்களுமே வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். ஓகேயா? எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து சாய் சரண் மற்றும் எஸ் மாலவிகாவோட குரலில் டி இமான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

குத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்தேன். இந்த வேலையில நேரம் சரியா 8:20 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அடுத்த பாடல் ஜிங்குச்சான் ஜிங்குச்சாங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து வைஷாலி சமன், சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் ஆதித்யா ஆர்கே இணைந்து பாடிய பாடல். கமல்ஹாசனோட வரிகள் ஆரம்பிசையில வந்துட்டு இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 8:29 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில வந்து திருச்சிற்றம்பரம் திரைப்படத்துல இருந்து தனுஷ் மற்றும் ஆண்டனி தாசனோட குரல்ல ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்தாச்சு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு, பிரதீப் குமாரோட இசையில. எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் கேட்டுட்டு வந்துடலாம்.
1: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

நேரம் 8:35 ஆயிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அட்டகாசமான பாடல்களுக்கு இடையே ஒரு கருத்தை சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, பிரியமான வேலை ஒருபோதும் கஷ்டமானதல்ல. அதனால என்ன சொல்ற மக்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிச்ச வேலையை செய்யுங்க இல்லையா, கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்யுங்க, ஆக மொத்தம் ஜாலியா செய்யுங்க, ஸ்ட்ரெஸ்ஸே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஆடுகளம் திரைப்படத்துல இருந்து வேல்முருகனோட குரல்ல ஜிவி பிரகாஷ் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோல்.

0: அணியன் திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 8:45 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இந்த 1 மணி நேரம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா வந்து பாடல் மட்டும்தான் கேட்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நடுவில் நடுவில் கருத்துக்களும் சொல்லுவேன், கவிதைகளும் சொல்லுவேன். எஸ், அந்த மாதிரி ஒரு கவிதை ஒன்று படிச்சுங்க. அதாவது, இன்றோ நாளையோ அடுத்த நாளோ என்றாவது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துதானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கை வந்து கஷ்டமா தெரிஞ்சாலும் கடினமா தெரிஞ்சாலும் சந்தோஷத்துக்கான பாதை வெகு தொலைவுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மேயாதமான் திரைப்படத்துல இருந்து பாலாவோட குரல்ல ரத்னகுமார் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல் நீ தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு

நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துல இருந்து விஜய் ஆண்டனியோட குரல் ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 8:55 ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே வந்து உங்களிருந்து விடை பெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வட சென்னை திரைப்படத்துல இருந்து கானா பாலா மற்றும் தியோட குரல்ல சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் கரடியை வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து

இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

நேரம் 9:03 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜி மோகன் ராஜ்பழனி. எப்போவுமே சொல்கிற விஷயம்தான், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிலா மாதிரி, ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமலே போய்விடும். ஒரு நாள் பெருசாக இருக்கும், ஒரு நாள் சின்னதாக இருக்கும், ஒரு நாள் இல்லாமே போய்விடும், திரும்ப இன்னொரு நாள் வரும். அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக கவலைப்படாமல் அப்பப்போ நாம் மீட் பண்ணுற அந்த சின்ன சந்தோஷத்தை பெருசாக நினச்சிட்டோம் அப்படின்னா மன நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதை இன்றைக்கி மனசில் வச்சுட்டு இன்றைக்கி சூப்பரான பாடல்கள்லாம் காத்துட்ருக்கு. சுகிந்தர் சிங், மாணிக்க விநாயகம் அவங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில், வித்யாசாகரின் இசையில் வந்துட்டு இருக்குது. கில்லி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 9:20 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்டு ரசிக்க போகிற பாடல் சோலார் சாய் கல்பனா அவங்களுடைய குரலில் யுகபாரதியின் வரிகளில் டி இமானின் இசையில் வந்துட்டே இருக்கு. மைனா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:24 ஆயிட்டிருக்கு. அசத்தலான பாடல்களை ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் கார்த்திக் ஹரிணி அவங்களுடைய குரலில், ஹரிஷ் ஜெயராஜ் அவங்களுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. ஆதவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்குறது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதோளே.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: விமலா, விமலா, என் ஃப்ரெண்ட் சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
3: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
2: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
3: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
2: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
3: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போன போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
2: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
4: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.

சில அட்டகாசமான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் சித்தார்த் பஸ்ரூர் அறிவு, அவங்களுடைய குரலில் அறிவின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:40 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ஹரிஹரன் விஜய் நக்குல் அவங்களுடைய குரலில், தாமரையின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் வந்துட்டு இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்ம தூள்.

நேரம் 9:46 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் விஜய் MM மானசி அவங்களுடைய குரல்ல, விவேக் வரிகள்ல, தமன் எஸ் இசையில. வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணுபுலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ.

0: நேரம் 10:03 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி ஆஜே காவ்யா மற்றும்
1: நான் உங்கள் ஆஜே மோகன் ராஜ் பழனி.
0: எஸ், இன்னைக்கு என்ன கேம் தெரியுமா பழனி?
1: சொல்லுங்க.
0: அதாவது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம்.
1: எல்லாருக்குமே பிடிச்சா எனக்கு ரொம்ப சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்.
0: சாப்பாடு பிடிக்கும், ஓகே. அதே மாதிரி எனக்கு வந்து படம்னா ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது,
1: நிறைய பேருக்கு பிடிக்கும்.
0: ஆமா. ஸோ அப்படிப்பட்ட படத்துல ரொம்ப அழகான விஷயம் எது தெரியுமா? அந்த படத்தோட டைட்டில் தான். ஓகே, அந்த டைட்டிலுக்காகவே வந்து நம்ம பயங்கரமா வந்து
1: நம்மள அட்ராக்ட் பண்ணும் அந்த வார்த்தைகள்.
0: அப்படிப்பட்ட டைட்டில் வச்சு தான் இன்னைக்கு நம்ம கேம் ஷோ வந்து நம்ம விளையாட போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நான் ரெண்டு வித்தியாசமான படத்தோட டைட்டில வந்து சொல்லிடுவேன் நேயர்களுக்கு. அவங்க அந்த ரெண்டத்தையுமே வந்து கலந்து ஒரு புதிய கலவையை வந்து உருவாக்க போறாங்க.
1: ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு படத்தோட பேரு இன்னொரு படத்தோட பேரு
0: கொடுத்துருவேன்.
1: இது ரெண்டுத்தையும் அவங்க சேர்த்து அழகான இன்னொரு ஒரு வார்த்தை இன்னொரு ஒரு டைட்டில் கொடுக்கணும்.
0: ஒரு அழகான ஒரு படத்தோட பேரை வந்து அவங்க உருவாக்க போறாங்க நான் கொடுக்கற படத்துல இருக்கிற வார்த்தைகள் மூலமா. ஓகேயா? எஸ். உங்களோட கற்பனை திறனெல்லாம் வந்து கொட்டி தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 298-600-3-8 அல்லது 298-502-0554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: ஓகே.
0: எஸ், எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ரிச்சர்ட் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் வாலி வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம தூளே.

0: நேரம் 10:09 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து என்ன கேம் என்ன அப்படிங்கறத பத்தி பெரிய விளக்கத்தை வந்து கொடுத்தாச்சு இல்லையா?
1: நிச்சயமா, ரெண்டு படத்தோட பேரை நாம சொல்லுவோம், அந்த ரெண்டு படத்தோட பேரையும் ஜாயின் பண்ணி புதுசா ஒரு பேரு அழகான ஒரு சொற்களை நம்மளுடைய நேயர்கள் உருவாக்க போறாங்க. முதல் நேயர் யாருன்னு நாம பாக்கலாம்.
0: எஸ், வணக்கம். வணக்கம் கலா, எப்படி இருக்கீங்க? புன்னகை மன்னன், காதல் கோட்டை.
1: இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி புதுசா ஒரு வார்த்தையை டைட்டில் நீங்க கிரியேட் பண்ணணும்.
0: அதாவது மோகன்ராஜ், எல்லாருமே வந்து புதுசா ஒரு படத்தை வந்து உருவாக்க ட்ரை பண்றாங்க.
1: நீங்க என்ன சொல்றது, நான் இன்னொன்னு சொல்றேன்,
0: அவங்களுக்கு பிடிச்ச படத்தை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த காலர் என்ன பண்றாங்கன்னு பாத்துலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: எஸ் மாலினி தேவிமா, உங்களுக்கான டைட்டில்ஸ் கொடுத்துடலாம். புன்னகை மன்னன், காதல் கோட்டை.
1: காதல்
0: மன்னன், இப்படி எல்லாம் கோட்டை இருந்தா அடிக்கடி போயிட்டு வரலாம் போல.
1: இல்லைங்க மேடம், அதாவது இப்ப வந்து திரைத்துறையினர் வந்து நிறைய பேர் புது பெயர் வைக்கிறதுக்கு
0: ஆமாம்பா, நாங்க சைக்கிள் கேப்ல வந்து ஹெல்ப் பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். ஆனா

0: புன்னகை கோட்டை நல்லா இருக்கு மேடம், அந்த கோட்டை எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காரு. தத்து ஒரே வார்த்தையில தத்து
1: அவ்வளவுதான், அவ்வளவுதான். மாலினி தேவி காலையில வந்தோடனே பட்டாசா வெடிக்கிறீங்க போங்க, சூப்பர்மா, அருமை அருமை, நன்றி நன்றி. ஆனா ஆச்சரியப்படுத்தும் விதமாகத்தான் வந்து எல்லாருமே வந்து பதில் அளிக்கிறாங்கல்ல.
0: இந்த புன்னகை கோட்டை
1: அங்கே நான் ஸ்டக் ஆயிட்டேங்க, எங்க இருக்குன்னு தான் தேடி கண்டுபிடிக்கணும்.
0: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு
1: நம்ம கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவ்வளவுதான். அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: திருவான்மூர்ல இருந்து கலையரசி.
1: கலையரசி, உங்களுக்கான டைட்டில்ஸ் கொடுத்துடுறேன்.
2: ஓகே.
1: முதல் மரியாதை அவ்வை சண்முகி.
2: அவ்வை சண்முகி முதல் மரியாதை.
1: ஆமா.
0: முதல் மரியாதை அவ்வைஷன் ஒரு அழகான வார்த்தை வேணும்.
1: வணக்கம் ரெயின்போ.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கான இரண்டு படங்களோட டைட்டில்.
1: ஓகே. அக்னி நட்சத்திரம் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
0: ஒரு புதுசா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகளை வேணா ஆட் பண்ணிக்கோங்க, எழுத்துக்களை வேணா ஆட்
1: பண்ணிக்கோங்க.
2: அக்னிக்கு கேட்பா பூவெல்லாம் வச்சுக்கலாமா?
0: இன்னும் இன்னும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். அக்னிக்கெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம்
1: அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம். நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், உங்களுக்கான தலைப்பு கொடுத்துடலாமா?
0: அக்னிப்பூ
1: வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி சார், நன்றி. ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இந்த மாதிரி விளையாடலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, கபிலன் வரிகள தேவா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே
0: எப்பவுமே சமதூள்.
1: அவ்வளவுதான்.

एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 10:21 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், என்ன டாபிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
2: இரண்டு திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களுடைய டைட்டில் நம்ம சொல்லுவோம் தலைப்பு, அந்த ரெண்டு தலைப்பையும் ஒன்னா சேர்த்து ஒரு அழகான இன்னொரு வார்த்தையை, இன்னொரு தலைப்பை நம்மளுடைய நேயர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க.
1: பிடித்த வார்த்தைகள் வந்து அந்த புன்னகை கோட்டை,
2: ஐயோ
1: அதே மாதிரி அட்டகாசமா அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க, கேக்குதுங்களா?
3: வணக்கம்
2: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஆ சொல்லுங்க சார, உங்களுக்கான ரெண்டு படங்களோட டைட்டில் என்னன்னா
1: முதல் மரியாதை,

0: அவ்வை சண்முகி.
1: திரும்பவும் அது வருதுங்களா?
0: வருது.
1: சார் சார், அந்த படத்தோட டீடைல் நாங்க கேக்குறோம் சார். என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு படத்தோட டைட்டில் இருக்குல்ல, அவ்வை சண்முகி முதல் மரியாதை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து, அதாவது அந்த வார்த்தைகளை சேர்த்து புதுசா ஒரு டைட்டில் நீங்க உருவாக்கணும். முதல் மரியாதை சூப்பர் சார், அப்படியே சேர்த்துட்டீங்க, ஆனாலும் அது ஒரு பொருள் வருது. சூப்பர் சார்,
0: சூப்பர் சார்,
1: நன்றி.
0: பரவாயில்ல, முந்தின காலர் கூட வந்து சண்முகிக்கு மரியாதை, இவர் வந்து அவ்வை சண்முகிக்கு முதல் மரியாதை,
1: அவ்வைக்கும் சேர்த்து மரியாதை,
0: எல்லாருக்குமே மரியாதை கொடுப்போங்க நாங்க அப்படின்ட்டு நேயர்கள் சொல்றாங்க. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.

0: சண்முகிக்கு மரியாதை, இவர் வந்து அவ்வை சண்முகிக்கு முதல் மரியாதை,
1: அவ்வைக்கும் சேர்த்து மரியாதை,
0: எல்லாருக்குமே மரியாதை கொடுப்போங்க நாங்க அப்படின்ட்டு நேயர்கள் சொல்றாங்க. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். வணக்கம்
2: மேம்.
0: வணக்கம்.
2: யாரிங்கிருந்து?
0: தூங்காதே தம்பி தூங்காதே கேளடி கண்மணி.
2: தூங்காதே தம்பி தூங்காதே கேளடி கண்மணி.
0: சொல்லுங்கள்.
2: என்னத்த சொல்றது? தூங்காத மணி கேளடி கண்மணி வந்துருது. தூங்காத மணி,
0: தூங்காத மணி
2: கேளடி,
1: கேளடி மணி, தூங்காத மணி.
2: கேளடி தூங்காத,
0: கேளடி தூங்காத, தூங்காத அப்படிங்கறது வந்து
2: தூங்காத கண்மணி கேளடி.
0: அடடா, இப்ப இவங்க திட்டுறாங்களா இல்ல பாசமா பேசுறாங்களா? ஆக மொத்தம் தூங்காத அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. கண்டிப்பா கட்டாயமாக செய்கிறோம்.
2: எப்படி மாத்தி சொல்றதுன்னு யோசிச்சு.
0: பரவாயில்ல, இதுவே வந்து
1: நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயமா, தூங்காத மணி இது வந்து ஒரு டைட்டில் வச்சிடலாம்.
2: ஆமா, தூங்காத மணி. அது கோயில்ல அந்த அங்க எல்லாம் ஒரு இதுல அழகுக்கு மாட்டினா கூட அது பாட்டுக்கு வெள்ள அடிச்சு.
0: ஓ, அந்த தூங்காத மணி. ஓ, அந்த மணி.
2: அப்புறம்
1: ஒரு பொருள் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னீங்க பாத்தீங்களா, தூங்காத மணிக்கும்.
2: தேங்க்யூ சார், நல்லா யோசிக்க வச்சிருக்கீங்க, நல்ல டைட்டில் குடுக்கறீங்க, நாங்களும் புதுசா யோசிச்சு சொல்றோம். தேங்க்யூ சார்.
1: காவியா தான் அழகா இந்த டைட்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, பெருமைகள் பாராட்டுகள்.
2: காலையில எல்லாமே நிகழ்ச்சி அருமை பக்தி நேரம்.
1: அதாவது
0: ஒரே சொல் பல அர்த்தங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: அது காலம் சுத்தி மணி அந்த இது சுத்திக்கிட்டே இருக்குதுங்களா, கடிகாரம். அது எப்ப தூங்குதே?
1: நேரம்,
0: பேட்டரி போகும்போது மட்டும்.
2: காலம், சூப்பரா யோசிக்க வச்சிருக்கீங்க சார், சூப்பர் சார்.
1: நீங்க தான் என்ன யோசிக்க வச்சிருக்கீங்க இப்போ.
0: ஆமா, அவர் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறாரு இப்பதான்.
2: தேங்க்யூ தேங்க்யூ. ஜோதி கலை பாத்தீங்கன்னா கேட்டேன்னு சொல்லுங்க, நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம்.
1: நிச்சயமா, நன்றிமா நன்றிமா.
0: தூங்காதே கண்மணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் படத்துல இருந்து. ஹரிச்சரன் மற்றும் ஹரிணி சுதாகரனோட குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதரோட இசையில. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:30 ஆகிட்டு இருக்கு. FM ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில நான் மட்டும் இல்லைங்க, ஏன் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1: நான் உங்க ஆர்ஜி மோகன் ராஜ் இணைஞ்சிருக்கிறேன்.
0: ஓகே, ஸ்ட்ரைட்டா காலேஜ் கிட்ட போயிடலாமா?
1: போயிடலாம்.
0: ஓகே, வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: மதுரையில இருந்து புஷ்புலதா பேசுறேன் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
1: நன்றிமா.
0: ஓகே புஷ்புலதா, உங்களுக்கான டைட்டில்ஸ் கொடுத்துடுறேன்.
2: கொடுங்க.
0: அமைதி படை முரட்டு காலை.
2: அமைதி படை முரட்டு காலை.
0: நாங்க தலைப்பு தான் கேட்டோம், ஆனா நீங்க வந்து ஒரு வரியே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா,
1: அதுவும் அழகா தான் இருக்கு. என்னன்னா முரட்டுக்காலையே அமைதிப்படுத்திட்டாங்க இவங்க.
0: அடடடா, சூப்பருங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கப்பா. நன்றிமா, நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயருக்கு நாம வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: வணக்கம்.
3: உங்களுக்கான
0: தலைப்பு சின்ன தம்பி ஜென்டில்மேன்.
3: தம்பி?
0: நான் தம்பி.
1: நான் தம்பி தான்.
0: நானே இல்லையே இங்க.
1: இல்லம்மா,
0: பரவாயில்ல, ஜென்டில் மேன் மட்டும் தானா, ஜென்டில் தம்பியும் சொல்லுவோம்ட்டு புது விதமா வந்து ஒரு தலைப்பை
1: கொடுத்துருக்காங்க.
0: ஜென்டில் பிரதர்.
1: ஆமா,
0: அவ்வளவுதான். ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.

0: அப்போ மேடம் நாலு தடவை எங்க போய் கட்டாச்சு மேடம்.
1: அச்சோ,
0: சென்னை நும்பல்லு கேமா மேடம். இருவருக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். உங்களுக்கான டைட்டில் கொடுத்துடலாம், அன்புக்கு நான் அடிமை, மைக்கேல் மதன காமராஜன்.
0: மைக்கேல் அடிமை.
1: மைக்கேல் அடிமை.
2: மைக்கேல் அடிமை.
1: அடிமை.
0: அன்பு மதன. அன்பு மதன். அன்பு காமராஜன்.
2: அன்பு காமராஜன்.
1: அன்பு காமராஜன்.
2: ஆனா அன்பும் அடிமை தான்.
0: அன்புராஜன்
1: சொல்லிட்டீங்க, அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: முன்னாடி
1: காலத்து கிட்ட கேட்டதே கேட்டலாம், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம். தூங்காதே தம்பி தூங்காதே, கேளடி கண்மணி.
3: கண்மணி.
1: கண்மணி அன்போடு காதலன் சொல்லுங்க.
2: பாட்டாவே பாடிட்டீங்க சொல்லுங்க சார்.
3: கேளடி கண்மணி.
1: கேளடி கண்மணி ஏற்கனவே படம் தான்.
3: கேளடி கண்மணி படம். கண்மணி சொன்ன அதுல வார்த்தை இருக்குது.
2: நன்றி
1: சூப்பர் சூப்பரா. எங்கதான் யோசிக்கிறாங்க அங்கதாங்க அந்த டேலண்டே இருக்கு. இஸ் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். என் கூட பழனி கூட பேசணும், மோகன்ராஜ் பழனி அவர்களோட பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தித்திக்குதே திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டே இருக்கு. எஸ் கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே
2: எப்போவுமே சமதூடு.

0: 10:40 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நேயர்கள் எல்லாருமே அட்டகாசமா வந்து புதிய புதிய தலைப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சென்டென்ஸாவே
1: சிந்தனைகள் அப்படியே கொட்டிட்டு இருக்காங்க.
0: ஆமா,
1: அந்த அக்னி பூல எல்லாம் நான் அந்த அளவுக்கு மெய்சில் இருந்து பார்த்தேன். அதே மாதிரி தூங்காத மணி, அது வார்த்தை கேட்டா சைலண்டா இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் சொன்னாங்க. அதாவது மணி வந்து எப்பவுமே ஒழிச்சுட்டே இருக்குது, அதே மாதிரி மணி நமக்காக சுத்திட்டே இருக்கு, காலம் சுத்திட்டே இருக்கு, நமக்காக தான் அந்த காலம்.
0: அதாவது யாருக்காகவும் எதுக்காகவும் காலம் நிற்காதுன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க.
1: நாம எந்த அளவுக்கு அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கு. இது மாதிரி புது புது வார்த்தைகள்
0: தத்துவங்களுமே வந்து மறைமுகமா நமக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: காலை வணக்கம் காவியா மேடம், அந்த
1: ஒரு கவிஞர் எங்க வச்சிருக்காரு நினைவு வந்தத நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துக்கலாமே. நன்றிங்க சார்.
2: சார் ராயப்பேட்டையில இருந்து வெங்கட் சார்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கான தலைப்புகள் வந்து
0: நான் சிகப்பு மனிதன் அதிசய பிறவி.
2: நான் சிகப்பு மனிதன்
1: ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு புதுசா ஒரு
2: அதிசய மனிதன்.
1: அதிசய மனிதன், சூப்பர்.
0: அதிசய மனிதன்,
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. அதிசய மனிதர், நீங்களும் ஒரு அதிசய மனிதர் தான் சார்.
0: அதாவது வந்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், அதை வந்து சூப்பரா சொல்லிட்டு போயிடுவேன், நச்சுனு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நன்றியோட போயிட்டாரு. அடுத்த காலர் கிட்ட பேசிக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: திருநன்றியூர் கணபதி. இருவருக்கும் வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்களுக்கான டைட்டில்ஸ் கொடுத்துடலாம். தர்மத்தின் தலைவன் உழைப்பாளி. தர்மத்தின் தலைவன் உழைப்பாளி.
2: உழைப்பாளி,

0: நேபாளி தர்மத்தின் தலைவன்.
1: இது ரெண்டு ஆனா ரொம்ப கஷ்டமா கொடுத்துருக்கீங்க அவருக்கு. சார் உங்கள் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்க. உழைப்பாளியா இருந்தா தர்மத்தின் தலைவன் ஆகலாம்,
0: தலைவனாகலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு.
1: ஓகே, உழைத்தால் தர்மம் இருந்தால் தலைவன் ஆகலாம். சூப்பர்,
0: பரவாயில்ல. நம்ம வந்து டைட்டிலுக்கு எதிர்பார்த்தோம், அவங்க வந்து வாழ்க்கை தத்துவத்தை அப்படியே சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. கரகாட்டக்காரன் வேதம் புதிது.
2: இதுல என்ன மேம் சொல்லணும்?
1: நீங்க இந்த ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு டைட்டிலையும் சேர்த்து, வார்த்தைகளை சேர்த்து புதுசா ஒரு வார்த்தை, ஒரு டைட்டில், நீங்க ஒரு இன்னொரு படம் கிரியேட் பண்ற மாதிரி சொல்லலாங்க சார்.
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: கரகாட்டக்காரன் பிளஸ் வேதம் புதிது.
2: வேதம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அப்புறமா
1: இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு வார்த்தையிலயும் முன்ன பண்ண கொஞ்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து புதுசா ஒண்ணு சொல்லணும், ட்ரை பண்ணி பாருங்க.
0: சும்மா
1: புதிய கரகாட்டக்காரன், வேதம் புதிது அப்படின்னா புதிய கரகாட்டக்காரன், அந்த மாதிரி.
2: அப்ப வந்து கரகாட்டக்காரன் வேதம்,
3: வியட்நாம்
0: காலனி ரோஜா.
3: நீங்க
1: சேர்த்து இப்போ வியட்நாமில் ரோஜா, அந்த மாதிரி
0: நீங்களே எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க.
1: ரோஜாவில் வியட்நாம், இந்த மாதிரி சார்.
0: இப்போ அவரை சொல்ல விடுவீங்களா?
3: வியட்நாம் வீடு சொல்ல கூடாது.
0: வியட்நாம் வீடு, ஏனா வீடு வந்து வரல இல்ல அதுல. வியட்நாம் காலனி மற்றும் ரோஜா, இத வெச்சு
3: நீ சொல்ல ரோஜா. ஆமாமா,
0: ஆமா. உங்களுக்கு பதிலா அவரே எல்லாத்தையுமே சொல்ல.
1: அதனால இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறோம் சார்.
3: ஓகே,
1: நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி. இப்படிலாம் பண்ண கூடாது, அவங்களோட வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா?
1: எனக்கு அப்படியே ஆர்வத்தை தூண்டிட்டீங்க.
0: ஓ, அப்படிதான். சரி, ஓகே. உங்களுக்கு கடைசியா ஒண்ணு கேக்குறேன். ஓகேயா?
1: ஓகே ஓகே ஓகே
0: ஓகே. அதற்கும் நேர்கள் வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: ராஜலட்சுமி வேசமாமலம். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கான தலைப்புகள்
4: கொடுக்கறேன்.
0: முள்ளும் மலரும் மௌன ராகம்.
4: முள்ளும் மலரும் மௌன ராகம்.
0: மௌனத்தை மௌன ராகம் சொன்னோடனே மௌனமாகிட்டாங்க.
1: ராகமும் மலரும், முள்ளும் மலரும் மாதிரி ராகமும்.
4: ரொம்ப ட்ரை பண்ணி
1: இல்லம்மா, நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கு.
1: ராகம் மலரும். எனக்கு நீங்க சொன்ன உடனே இன்னொன்னு ஞாபகம் வருது, நான் சொல்லட்டுங்களா? மௌனமும் மலரும்.
0: அதாவது ராகம் மலருங்கிறது வந்து இன்னைக்குதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: வார்த்தைகளா வெளியே வரும்.
0: அதாவது கவிதைக்கு போயிட்டீங்க நீங்க, அடுத்து பேப்பர் பேன் எடுத்துட்டு ரெடியா இருக்கணும் போல. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? அவ்வே சண்முகி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல வாலி

0: 10:53 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில வந்து என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1: இரண்டு திரைப்படத்தோட தலைப்பு நம்ம சொல்லிடுவோம், அவங்க சேர்த்து இன்னொரு ஒரு புதிய தலைப்பு வைப்பாங்க. அடுத்த நேயர் யாருன்னு நம்ம பார்க்கலாம்.
0: எஸ் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
0: வணக்கம் சார். உங்களுக்கான டைட்டில்ஸ் வந்து அடுத்த வீடு, முகவரி,
2: முகவரி வீடு, அடுத்த வீடு, அடுத்த வீடு.
0: ஓகே,
2: முகவரி அடுத்த வீடு. ஓகேவா?
1: முகவரி அடுத்த வீடு.
0: இது வந்து நீங்க மாத்தி அப்படியே சொல்லிட்டீங்க.
2: இல்ல, முகவரி வீடு அடுத்தது.
0: அடுத்தது
1: இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் சார், லைட்டா.
0: நிறைவு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: இருவருக்கும் காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். சரி, உங்களுக்கான டைட்டில் ஓகே
3: சொல்லுங்க.
0: தில்லு முள்ளு புன்னகை தேசம்.
1: என்ன யோசிப்பாரு சார்? மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார். எஸ் நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு
1: வந்தாச்சு. புன்னகை
0: தேசம்.
1: புன்னகை தேசம். இல்லமா, புன்னகையே நல்லா இருக்கு.
0: புன்னகை, புன்னகையோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியுமே
1: புன்னகை கோட்டைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அதுதான் ஹைலைட்.
0: அந்த கோட்டைக்கு தான் இப்ப புறப்பட போறேன்.
1: அந்த அக்னிப்பு புன்னகை கோட்டை. அதுக்கப்புறம் என்ன மணி? தூங்காத மணி.
0: தூங்காத மணி.
1: தூங்காத மணி. ரொம்ப அழகா சொன்ன நேயர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி.
0: எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ரொம்ப ஜாலியா எல்லாருமே வந்து சூப்பரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க.
1: அப்படி தட்டி தட்டி சிந்தனைய தூண்டி விட்டுட்டா.
0: ஆமா, நிறைய உத்வேகத்தோட தான் வந்து இங்க இருந்து கிளம்ப போறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி அஜய் காவ்யா, மற்றும்
1: உங்களிடம் தொடர்வது 11 மணிக்கும் தொடர்வது நான் மோகன்ராஜ்.
0: அவ்வளவுதான். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் இருந்து பிரீத்திகாவோட குரல்ல விவேக் வரிகள சந்தோஷ் நாராயணன் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம தூளு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகளின் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே விதிகளை மீறி வண்டல் மண் அள்ளிய புகாரின் பேரில் 11 டிராக்டர் மற்றும் JCB இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்னைக்கு எதை பற்றி நாம் பேச போகிறோம், நீங்கள் எதை பற்றி என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப அழகான வார்த்தை நன்றி. உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் இன்றைக்கான இந்த ஒரு மணி நேரத்துக்கான டாபிக். கால் பண்ணலாம் 0442986008, இன்னொரு நம்பர் 0442952054. முதல் நேயர் வணக்கம். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
2: சார், நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் நகர்லேருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன் சார்.
1: சார், நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிற நபர் யார், ஏன் சொல்லணும் அவங்களுக்கு நினைக்கிறீங்க சார்? சார், கேட்குதா நான் பேசுறது? இந்த ஒரு விஷயத்தை இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னங்க சார்?
2: சார், நான் ஸ்கூல் படிக்கும் போது வேலைக்கிழமை மாத்திர கொடுப்பாங்க, அயன் மாத்திர சார், அது பேரு
1: அயன் மாத்திர. ஓகே.
2: ஆமா சார், தண்ணி இல்லாம போவேன் சார், தண்ணி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க டீச்சர்ஸுங்க கொடுப்பாங்க. அவங்க நன்றி சொல்லுங்க சார், வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: ஓகே ஓகே ஓகேங்க சார், நன்றிங்க சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: கலா பேசுறேன் சார்.
1: கலாமா சொல்லுங்க, நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
3: எங்க அப்பா அம்மாக்கு.
1: உங்க அப்பா அம்மாக்கு? சூப்பர். ஏமா?
3: ஏமா, அவங்க கஷ்டப்படி படிக்கிட்டு ஆளாக்கி இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்தே அவங்க அவங்க நன்றி சொல்லிட்டாரு.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிமா.
3: ஏமா, அவங்க அவங்க அவங்க எவ்வளவு வீட்டு வெளியே கொண்டு வராங்களே, அது அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும்.
1: ஓகே, அப்பா அம்மாக்கு
3: நன்றி. காரணம் அவங்க அப்பா அம்மா தான் காரணம்.
4: நன்றி
1: தெரியாத நபர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இவங்க என் லைஃப்பில் இது நான் பார்த்ததே இல்லை, ஆனால் அவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த நன்றி அவங்கள போய் சேரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். அடுத்த நேயர் வணக்கம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் நன்றி சொல்லுங்க. வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கள், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
5: வெங்கடேஷ் சார்.
1: உங்கள் பேர்?
5: வெங்கடேஷ் சார்.
1: வெங்கடேஷ், சொல்லுங்கள் சார்.
5: ஆமாம் சார்.
1: அந்த
5: செக்கிங் ஃபுல்லா அந்த பெட்டி ஃபுல்லா இது பண்றாங்க.
1: சரி.
5: அப்புறம் மத்தா ஏன் பஸ் அந்த பெட்டி ஃபுல்லா செக்கிங் பண்ணும்போது என்ன மட்டும் அவர் கேட்கல சார் எனக்கு.
1: அதனால
5: அந்த அப்புறம் என்ன மட்டும் தான் தெரியல, கேட்கவே இல்லை எனக்கு.
1: ஓகே ஓகே. ஆனா ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இனிமேல் முடிஞ்ச வரையும் நீங்கள் ட்ரெயினில் போகணுன்னா கட்டாயமாக டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். என்னதான் அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நம்ம எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது தப்பு, சரிங்களா?
5: ஆ சார், தாம்பத்து போய் வேணும், அப்புறம் தாம்பத்து டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் வேறு வேணும் போகணும்.
1: அதனால் இங்கே என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக போயிடுங்க, சீக்கிரமாக கிளம்புங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் முன்னாடியே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகணும், அது கட்டாயம், சரிங்களா? அது வந்து நாம எடுக்காம போக கூடாது, அது வந்து தவறு. ஓகே,
5: நன்றி சார். ஓகே, நன்றி, கடவுள் நன்றி சார்.
1: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார், நான் வந்து தேவராஜ் செம்பத்தூர்லேருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
6: என்னுடைய நண்பர் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி ஃபுல்லா இருந்தாரு, ஆர்டர் வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு உதவி செஞ்சாரு, அதை வந்து அவருக்கு ரொம்ப நன்றி உள்ளதுமா இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன் சார். ஏன்னா அவருக்கு அவர் இல்லாம அந்த அப்பாயின்மெண்ட் நான் ஆர்டர் வாங்கியிருக்க முடியாது. அதனால அரசு வேலைன்றது சாதாரணமா கிடையாது,
1: ரொம்ப பெரிய விஷயம்.
6: ஆமா, ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால

0: இன்னைக்கு வரைக்கும் நன்றி பார்த்தாம இருக்கிறது சார். அதை
1: உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி ஒரு வேலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க.
0: ஆமாங்க ஆமாங்க.
1: சூப்பர் சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆலப்பாடத்துல இருந்து பிரியா சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: சார் நன்றின்னு சொன்னா, சதீஷ்ன்ட்டு ஒரு அண்ணன், நாங்க ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அப்பெல்லாம் அரிசி இருக்காது.
1: ஓகே.
2: அவங்க வீட்டுல தெரிஞ்சு எடுத்துட்டு வந்து தருவாரு, தெரியாமலையும் எடுத்துட்டு வந்து தருவாரு. அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க அப்பா அயன் பண்ற வேலையில இருப்பாங்க. அப்பா பணக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கும் போது அது அவங்களுக்கு சேராது, அதை கொண்டு வந்து எங்களுக்கு தருவாங்க. அவங்க அப்பா கூட அந்த தாத்தா கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் கொண்டு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா அவரு இல்ல, ஆனா நன்றின்னு சொல்லணும்னா அவருக்கு தான் நிறைய ஹெல்ப். மழை வந்து எங்க வீட்டுல எல்லாம் தூக்கி போயிடுச்சு. எங்க மூணு, நாங்க சின்ன பிள்ளைங்க, மூணு பேத்தி கொண்டு போய் இந்த சதி பண்ண அப்படின்றவங்க அவங்க வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க.
1: சாப்பாடு
2: பிரியா.
1: ஆனா நீங்க அந்த பழச மறக்காம அதை நம்ம சொன்னால் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்றத பற்றி நினைக்காம ரொம்ப அழகாக அந்த நன்றி உணர்வோடு சொன்னீங்க. அந்த உணர்வுக்கே பெரிய பாராட்டுகள்மா. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ.
3: ஹலோ.
1: ஆ சொல்லுங்க, லைன்ல இருக்கிறீங்க.
3: வணக்கம். ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: அது 1996ல நான் வந்து சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்திருக்கும் போது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அப்போ இந்த எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்போ கன்சீவ் ஆயிருந்தேன். அப்போ வந்து அவங்க கூட்டு போறது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இவ்வளவு அவங்க வீட்டுலதான் நான் வாடகைக்கு இருக்கோம் நாங்க. ஆனா அவ்வளவு தூரம் கேரிங்கா இருந்தாங்க, அதை மறக்கவே முடியாது. அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். அவங்கள பார்க்க முடியல, இருந்தாலும் இறைவன் உதவியால உதவி கிடைச்சது அவங்களாலதான். அதனால ரொம்ப நன்றி சொல்லுவாங்க.
1: எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்ச உதவிக்கு நீங்க ரொம்ப நன்றியை செலுத்துறீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடலை நாம கேட்க போறோம். ஹரிஹரன் அம்ருதாங்களுடைய குரல்ல, வாலியின் வரிகளில் இசை ராஜ்குமார் இசையில் வந்துட்டு இருக்கு. மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதூளே.

0: நேரம் 11:14 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்ருக்குறோம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நன்றி. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு? அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கலாம், இல்லை லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இப்போ அவங்கள மறந்தே கூட போயிருப்பீங்க, ஆனால் அவங்க செஞ்ச விஷயத்தை நீங்கள் மறக்காமல் இருப்பீங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும், பெயர் தெரிஞ்சிருக்காது, மறந்து போயிருக்கிறோம், ஆனால் அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம். நிகழ்ச்சியில் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-298-6-0038. இன்னொரு நம்பர் 0444-295-2054. வணக்கம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன் ஐயா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா. முதல்ல
0: வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார்.
1: ஒண்ணும் ஐயா, அது நம்ம வானொலிக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும்.
0: ஓகே, ஏன்
1: ஐயா? அதான் சொல்றேன் ஐயா, அது சரவண ஐயாவோட ப்ரோக்ராம்ல எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அந்த தேங்காய் கொப்பரை.
0: ஓகே ஓகே.
1: அந்த பண்ணைக்கு இல்லத்துக்குமா நிகழ்ச்சியில அதுல நான் சொன்னதுக்கு அப்புறம் என் நம்பர் சொல்ல சொன்னாங்க. சொன்னேன் உடனே நம்ம காஞ்சிபுரம் வாலாஜாவில இருந்து அவரும் நம்ம நேயர் தான்.
0: ஓகே.
1: ஆனா முன்ன பின்ன அவருக்கும் எனக்கு பழக்கம் இல்லை. இஸ்மாயில் ஐயா, அவங்க ஒரு இது ஒரு ஆலோசனை சொன்னாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவர் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், இது வரைக்கும் அவருக்கு நன்றி சொல்ல முடியல. இருந்தா அவருக்கு உண்மையிலேயே நன்றி.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
2: சார், வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் எங்கிட்டு பேசுறீங்க?
2: மறைந்த காமராஜர், வாஜ்பாய், அப்துல் கலாம்,
0: தலைவர்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லணும்னு
2: நினைக்கிறீங்க.
0: நீங்க ஆர்வமா கேக்குறீங்க எஃப்எம், அதனால உங்களுக்கு சொல்லணும்ன்றது எங்களுடைய கடமை.
2: இல்ல சார், அதுக்குதான் சார், அதுக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு கொண்டு வந்து மக்களுக்காக கொண்டு வரீங்க பாத்தீங்களா. வாக்குவாதத்துக்கு எனக்கு வயது இல்லை, இருந்தாலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எனக்கும் கம்மியான வயசுதான் சார். நன்றி சார்.
2: இருந்தாலும் ஒரு பொது பொது சேவைகள்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் சார்.
0: நன்றி, நன்றி சார், ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி. அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: கோயம்பேடு பார்த்திபன் சார்.
0: சொல்லுங்க பார்த்திபன், நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்?
3: ரெண்டு விஷயம் சார் நன்றி. அது வந்து எங்க அம்மாக்கு,
0: அம்மாக்கு
3: அப்புறம் ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா டியூஷன் போயிட்டேனா, நான் உண்டியே வரணும். அவன் என்ன பண்ண, சைக்கிள் உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் டபுள் சச்சி பொறுமையா வருவோம் சார். அதே மாதிரி எங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, கோவிலுக்கு போயிட்டேன்னா தனியா போயிட்டேன்னு கூட்டிட்டு வருவாங்க சார்.
0: நன்றி, நன்றி சார்.
3: விட மாட்டாங்க சார். ஆமா சார், நன்றி சார்.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
4: நான் வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க சார், யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்க?
4: என்னுடைய ஆசிரியர் பேர் வந்து கார்த்திகேயன், அவருக்கு தான் நான் நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஐயா. காரணம், எனக்கு இளைய வயதிலேயே இந்த கல்வி அப்படிங்கறதையும் தாண்டி ரொம்ப சிறப்பாக நம்ம எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சில மந்திரம் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தாரு. அது என்னுடைய லைஃப அடுத்த படிநிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருந்தது. எல்லாத்தோட சில பேர் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா வரணும் அப்படின்ட்டு ஒரு அக்கறை காமிப்பாங்கல்ல, எக்ஸ்ட்ராவா. அது வந்து என்னுடைய ஆசிரியர் என் மேல காமிச்சாரு. எல்லா மாணவர்களுக்குமே அவர் வந்து அடிக்கடி அந்த ஒரு ஊக்க

0: மான வார்த்தைகள் அப்படிங்கறத கொடுப்பாரு. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் சார் கிட்டத்தட்ட ஒரு 6 months எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கணும். அதுக்காக எங்க கூடயே டிராவல் பண்ணி எங்களை கைடும் பண்ணாரு. அதே மாதிரி இப்ப ஒர்க்குக்கு வந்திருக்கோம், ஒர்க் ரிலேட்டடான சில சந்தேகங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட கால் பண்ணி தெளிவுபடுத்திட்டோம். அப்போ எப்பவுமே நமக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது ஆப்வியஸ்லி என்னுடைய ஆசிரியர். இன்ற அளவும் கூட என்னுடைய கல்லூரியிலேருந்து வெளியில வந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவர் டச்ல இருந்து எனக்கு வழி காமிக்கிறார்.
1: நன்றி சார், நன்றி சார்,
0: நன்றி சார்,
1: நன்றி சார்.
2: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்கமே.
3: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
4: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
5: she is a fantasy, shanana, oh oh.
3: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற விஷயம், நன்றி சொல்லணும். யாருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன விஷயத்துக்காக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபோன் எடுங்க, 0442986-0038. இன்னொரு தொலைபேசி எண் 0442952054. வணக்கம். சொல்லுங்க சார்.
1: ஐயா வணக்கம்.
0: கேக்குது, சொல்லுங்க. யாரங்க வந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்து இளங்கோ.
0: சொல்லுங்க இளங்கோ சார், யாருக்கு நன்றி சொல்லணும் நினைக்கிறீங்க?
1: நான் நன்றி சொல்ல நினைக்கிறது டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்களுக்கு.
0: ஓகே.
1: அவர் எனக்கு ஒரு படத்துல நடிக்கிறது வாய்ப்பு கொடுத்திருந்தார்.
0: ஓகே ஓகே.
1: அவர்கிட்ட நானு ஃபோன் பண்ணி சும்மா சாதாரண பேசிட்டு இருப்பேன், ஒரு படத்துல அது நடிக்கணும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பட்டம் திடீர்னு இரவு 10 மணி சும்மா இருக்கு, நாளை காலை நீ வந்து உயர்கள் வந்துடு அப்படின்னாரு. ஷூட்டிங் இருக்குது வந்துடு அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அத வந்து அவர் அந்த வாய்ப்பு இல்லைன்னா அவர் இப்ப சொல்லக்கூடிய ஒரு படத்துல நடிச்சிருக்க ஒரு படத்துல நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டு பண்ணும்பாங்கள, எப்படி நம்ம சென்னை வானொலியில பேசுற மாதிரி
0: வச்சுக்காங்களே. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அவரு, அதனால அவருக்கு நன்றி சொல்லணும் நினைக்கிறீங்க? நன்றி சார்.
1: ஆமா,
0: நன்றி சார். தேங்க்ஸ் சார். அடுத்த நேயர் வணக்கம். நன்றி சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நாம் நமக்கு செஞ்சவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி கடனாக அவங்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை செய்யலாம், இல்லை நன்றின்னு சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ சொல்லுங்க.
2: வணக்கம் சார். சில பேருங்களேருந்து வள்ளி பேசுகிறோம் சார்.
0: சொல்லுங்கம்மா.
2: நான் 3 பேருக்கு நன்றி சொல்லுங்க சார்.
0: 3 பேருக்கு? ஆ சொல்லுங்க, சீக்கிரமாக சொல்லுங்க. கடவுளுக்கு நன்றி.
2: ஆ ரெண்டாவது அப்பா அம்மா.
0: அப்பா அம்மா, ஓகே.
2: ஆமா, ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுள் நம்மளை படைச்சு படைச்ச ஒரு கடவுள், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் வந்து அப்பா அம்மா.
0: ஓகே.
2: அவங்க நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அதனால அவங்க தான் நன்றி சொல்லுங்க.
0: அப்புறம் 3 பேர்.
2: அதான் 3 பேரு
0: அப்பா அம்மா. ஓகே, நாங்க ரெண்டு தரப்பு. அடுத்து ஓகேங்கம்மா,
2: தேங்க்யூ சார்.
0: அடுத்துதான் நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வாழ்வே இல்லையா? நான் வந்து இப்ப சொல்றது கல்வி.

0: கர்மங்கள் காமராஜர் தான் சொல்லுவேன். அவருடைய காலத்துல நான் படித்த
1: மாணவன்.
0: அப்ப என்னுடைய கிராமத்துல பள்ளி என்பது இல்ல.
1: ஓகே.
0: அவருடைய கிராமத்தோட பள்ளி என்பதுல திட்டத்துல வந்தது எங்க ஒவ்வொரு பள்ளி.
1: ஓகேங்க ஐயா, நன்றி நன்றி.
0: அவர் மூலியமா அந்த பள்ளியில் படிச்சு நான் ஆசிரியர் பணியை படித்து ஓய்வு அடைஞ்சிட்டேன். அதனால அவருக்கு தான் நன்றி சொல்லுவேன்.
1: நன்றிங்க ஐயா, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
2: வணக்கம், நல்லா இருக்குதா?
1: நல்லா இருக்கு, சொல்லுங்க.
2: திருச்சியில இருந்து வாரியங்க குழந்தைநாதன் தற்போது.
1: சொல்லுங்க சார்.
2: எந்த நன்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல பசியா இருந்த காலத்துல உதவி செய்த பிரபுன்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர்.
1: பிரபு? ஓகே.
2: சென்னையில வந்து அவங்க குடும்பத்தோட தங்கிட்டாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத நேரத்துல எங்களை பசியை போட்டுனவர்கள் அவர் தான்.
1: நன்றி சார், பசிய போக்குனவர்களுக்கு நன்றி சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், சொல்லுங்க.

0: சென்னையில வந்து அவங்க குடும்பத்தோட தங்கிட்டாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத நேரத்துல எங்களை பசியை போக்குனவர்கள் அவர் தான்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: அவங்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லணும் ஐயா, வாய்ப்பு கொடுத்தது நன்றி.
1: நன்றி சார், பசிய போக்குனவர்களுக்கு நன்றி சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நன்றி நன்றி வந்து எப்பவுமே காமிக்கணும். யாரு சின்ன உதவி செஞ்சா கூட இந்த நன்றியை வந்து மறக்க கூடாதுங்கப்பா. எனக்கு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுக்காரம்மா வந்து பேரு ஜெயா, ஜெயா டீச்சர். அந்த அம்மா வயசானவங்க 60 இருக்கும், எனக்கு 25 இருக்கும் போது, 30 இருக்கும் போது அவங்க 60. ஆனா அவங்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க என்கிட்டத்துல. கீழே இறங்கி வந்தேன்னா 3 பொண்ணுகளை வச்சிருக்க, ஏதாவது சேமிப்பு இருக்கணும்மா, எவ்வளவு கஷ்டத்துலயும் ஏன்னா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் சேமிச்சு வைவேன், அது பெருசா ஆகும் உனக்கு அப்படின்னு அடிக்கடி இந்த சேமிப்பு பத்தியே சொல்லுவாங்க எங்கிட்ட இடத்துல. சரி, நான் கூட அதை ரொம்ப பெருசா நினைக்கல, ஆனாலும் நான் அவங்க சொன்னதை வந்து ஒரு உறுதியா எடுத்துக்கிட்டு முக்கியமான வங்கிகள்ல சேமிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கிடைக்கிற காசை சேமிச்சு சேமிச்சு வைக்க வைக்க என்ன ஆச்சுன்னா, அது ஒரு மிகப்பெரிய தொகையா மாறிடுச்சு. மாறி அது பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கெல்லாம் கடனை யார்த்தையும் கையில கையெந்தாம நடத்துறதுக்கான ஒரு தகுதியை
1: அறிமுகப்படுத்தி வச்சதுக்காக அவங்களுக்கு நீங்க.
2: ஆமா, அவங்களுக்கு ஏன்னா சேமிப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது அவங்க அவங்க மூலமா தான் உணர்ந்தேன். அது அந்த நேரத்து வரைக்கும் எனக்கு தெரியல சேமிக்கிறது எப்படின்னு. அவங்க சொல்ல சொல்ல எனக்கு சேமிப்ப உணர்ந்தேன். அவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய கடவுளுங்கப்பா, அவங்க என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேங்கப்பா.
1: ஓகேம்மா, நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தர்மபுரியில இருந்து முருகன் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
3: நான் வந்து என் மனைவிக்கு தான் நன்றி சொல்லுவேன்.
1: மனைவிக்கு நன்றி.
3: ஆமா, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்ல வசதியான இடத்த பொண்ணு, எங்க வீட்டுல அவ்வளவு ஒண்ணும் வசதி இல்லை.
1: ஓகே.
3: அவங்க அவ்வளவு வசதியா இருந்துட்டு வந்தாலும் எங்க வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு காலத்துல. அன்று முதல் இன்று வரையும் என் கூடவே இருந்து என்னை நல்வழிப்படுத்தி இன்னைக்கு என்னை நல்ல மாதிரி பாத்துக்கிறது அவங்க தான். ஏன்னா காலம் வந்து ரொம்ப மாறி போயிருக்குது இல்லையா, வசதியாக்குறவங்க வந்து இல்லாத இடத்துல வந்து கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறதுக்கு அவங்க விரும்புறது இல்ல. இருந்தாலும் இவங்க வந்து என் கூடவே இருந்து இன்னைக்கு வரையும், நான் எங்க அம்மா எங்க அப்பா படிக்கல, நானும் படிக்கல, ஆனா என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் டபுள் டிகிரி ரெண்டு பேரும் படிக்க வச்சு நல்ல மாதிரி இருக்கிறோம். அவ்வளவு கஷ்டத்துல என் கூட இருந்தாங்க, அவங்களுக்கு தான் நன்றி. இன்னைக்கு என்னைய அவங்க தான் பாத்துக்கிறாங்க. நான் வந்து ஒரு விபத்துல அடிபட்டு 12 ஆயிடுச்சு, இன்னைக்கு அவங்க எல்லாம் நான் இல்ல.
1: உணர்வு பூர்வமான விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க, மிக்க நன்றி ஐயா.
3: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
4: சார்,
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் துறைமுகம், சிவகுமார் சார்.
1: சொல்லுங்க சிவகுமார் சார், நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: சார், இன்னைக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா.
1: அம்மா அப்பா, ஓகே.
4: அம்மா அப்பா ஸ்கூல் காமிச்சாங்க, படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பள்ளி ஆசிரியர்கள்,
1: ஆசிரியர்களுக்கு
4: நல்ல கல்வி கத்து கொடுத்தாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கல்வி திருநாளாக இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாளும் வேற, அதுவும் மகிழ்ச்சி. அடுத்ததாக மூணாவது வந்து நம்ம சென்னை வானொலிக்கு தான் சொல்லணும் சார்.
1: ஓகே.
4: ஏன்னா பல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் சென்னை வானொலியில கேட்டிருக்கோம், நல்ல தகவல் எல்லாம் கேட்டிருக்கோம், நல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், முக்கியமான தகவல் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதனால மூணு பேருக்கும் நன்றி.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் நேயர்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்? மனைவிக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க, தெரியாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வறுமையில் இருக்கிறப்ப நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, சைதாபேட்ல இருந்து ஆனந்த் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
5: எங்க அப்பா தான் சார் எனக்கு நன்றி சொல்லணும் சார். எப்பத்தாலும் சொல்லுவாரு, காற்றுள்ள போய் தூட்டிக்கொள்ளு, யாருக்கும் கடன் வாங்க கூடாது, இருக்கிற வரைக்கும் அது நல்லா வாழ்த்து சம்பாதிக்கணும் அப்படிம்பார் சார்.
1: ஓகே ஓகே,
5: அவருக்கு தான் சார் நன்றி சொல்லுவோம். இன்னைக்கும்
1: உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்காரு.
5: ஆமா சார், உறுதுணையா ரொம்ப கடவுளாத ஓடிட்டு சார்.
1: ஓகே ஓகே ஓகேங்க சார்.
5: எங்க அப்பா தான் சார் காரணம், அதுக்கு
1: அப்பா தான் காரணம். ஓகே,
5: அவருக்கு தான் சார் நன்றி சொல்லணும்.
1: நன்றி சொல்றீங்க, ஓகே சார். அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ சார்,
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: மேடாக்கம் சக்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
6: அவரு 22 வருஷத்துல இங்க இருந்து சென்னையில இருந்து அப்படி ஈசியா ரோட்ல போச்சுட்டு போயிட்டேன்.

0: ஒரு இளையமனூர் ஊரு, அங்க போய் நேற்று தங்கியிருந்த. அப்ப தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர்த்த கேட்டேன் எங்க வேலை
1: இருக்கான்னு.
0: என்னப்பா பிரச்சனை அப்படின்னு,
1: நாங்க
0: பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு. சரி இருங்க பொறுமையா பாக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க.
1: ஓ ஓகே.
0: அண்ணாத்துல ரவின்னு. அதுக்கப்புறம் என்ன எது பேசி தலைவலி அனுப்பிச்சு வச்சாங்க. அஞ்சு நாள் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் எழுக்க நன்றி சொல்றேன்.
1: உணர்ச்சி பெருக்கோடு சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப அழகான ஒரு தருணத்தை பற்றி, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய குரல், அவருடைய வரிகள், அவருடைய இசையில ஹரி அவருடைய வரிகளில் நாம் கேட்க போகிறோம். வேங்கை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 11:41 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறது. நன்றி, நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது. நீங்கள் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எதற்காக? ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுங்க. 0442986008 0442952054. அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் அந்த நன்றி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒருத்தரால் பயன்பெற்றிருக்கோம் அப்படின்னா நாங்கள் நன்றி சொல்லலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், யாருங்க பேசுறீங்க? மேடம்
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து நன்றி சொல்லலன்னா என்னோட தாய் மாமா சார்.
0: தாய் மாமாக்கு?
1: ஆமா, தாய் மாமா. அவர் வந்து நாங்க வந்து மூணு பேர் சார்.
0: ஓகே.
1: அப்பா வந்து சாகும் போது எனக்கு ஒரு 12 இருக்கும்.
0: சரி.
1: எனக்கு அப்புறம் வந்து 2 தங்கச்சிங்க. ஆனா அவர் வந்து எங்களை வந்து அந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி ஒரு நலவிக்கு ஆளாக்கி அவர் தான் சார்.
0: உங்களை அரவணைச்சு அவங்களை வளர்த்தாரு.
1: சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார்.
0: ஓகேம்மா, நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: கலி நம்மளுக்கு பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: நன்றின்றது நிறைய பேருக்கு சொல்லு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி விஷயமா போயிட்டு இருந்தேன் சார். அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எமர்ஜென்சியா ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
0: சரி,
2: சரி. அங்க போய் ஆமா கவுண்டர் அங்க போயிட்டு கேஷ் கட்டலாம்னு பார்த்தா போன்லதான் நாங்க காசு வாங்குவோம், அந்த இதுல எல்லாம் நாங்க காசு கையில பே பண்ண வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இல்ல சார், எமர்ஜென்சியா பண்ண சொன்னாங்க. இல்ல இல்ல, அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லைன்ல 4-5 பேர் நின்னாங்க சார். காசு 500 கொடுக்குறேன், கொஞ்சம் 500 ஸ்கேன் போன்ல அனுப்பிச்சிருங்க சார். யாருமே இல்ல என்கிட்ட காசு, எனக்கு கொஞ்சம்தான் இருக்குதுன்ட்டாங்க. சரிட்டு அங்க இருந்து வெப்சைட் வெளியே வந்து கேண்டீன் இருந்தது. அங்க கேண்டீன்ல ஒருத்தர் இருந்தார் சார், இது மாதிரி எமர்ஜென்சி சார் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். வந்தாரு உடனே, போன்ல காசு கையில காசு வாங்கினாரு. உடனே டப்பு அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு ஒன்றி எடுக்காம அங்க இருந்தவங்க 4-5 பேர் அவங்களுக்கும் சேர்த்து பண்ணி விட்டா போல. அவரு சாஸ் யாரு, அது என்ன நபர் யாருன்னு தெரியாது. அந்த இடத்துல அவர் ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் ரொம்ப நீங்க பண்ண உதவிக்குன்னு சொன்னேன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நமக்கு

போகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில், காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: நேரம் 11:51 ஆயிட்டிருக்கு. நன்றி. நீங்கள் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார, கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்கள் சார், யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: எங்கள் அப்பா அம்மா.
1: அப்பா அம்மா
2: இந்த பூமிக்கு சார்.
1: பூமிக்கு நன்றி. ஏன் சார்?
2: ஏன்னா பூமிக்கிலேருந்து தான் நம்ம வாட்டருக்கு வருது.
1: கரெக்ட். ஆனால் இந்த பூமியில் கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம்ல, நமக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குல்ல,
2: அதனால பூமின்னு சொல்லிவிட்டேன்.
1: சூப்பர் சார், நீங்கள் சொல்கிறப்பதான் யோசிக்க முடியுது. நன்றி சார்.
2: ஏன்னா அந்த இயற்கை இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது.
1: இயற்கை தான் நம்மளை வாழ வைக்குது. இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருப்போம். ஆனால் அதுக்கு எதிராக நிறைய விஷயம்
2: இருந்தாலும் காற்றும் தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இருக்க முடியாதுல்ல. அதனால பூமிக்கு நன்றி சொல்லணும்.
1: ரொம்ப நன்றி சார், இயற்கைக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்
3: சார். வணக்கங்க சார்.
1: சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: ஈரோட்ல இருந்து தங்குவேலங்க சார்.
1: சொல்லுங்க சார்.
3: சார், நான் வந்து அந்த இயற்கைக்கு தான், அதை வந்து கால சூழலுக்கு தான் நான் நன்றி சொல்லான் இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு முன்பு ஒரு வாழ்க்கை இருந்தது, இப்போ ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு. புரியுதுங்களா? ஏன்னா அந்த கால கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி சேமிப்பு கிடையாது, எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த சேமிப்பினுடைய முக்கியத்துவம் உணர்ந்தேன். பழக்கம் இல்லாம இருந்தது, பணத்தையும் சேமிக்கல, பொருட்களை அப்பப்ப தேவையெல்லாம் வாங்கிக்கலாம் இருந்தோம். இந்த கொரோனா ஒரு உணர்த்தின பாடம் வந்து எந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாங்கறத வந்து நாங்க உணர்ந்துட்டேன்.
1: அதனால நன்றி சொல்றீங்க.
3: அதனால வந்து அந்த கொரோனாவுக்கு நன்றி இல்ல, இப்பவுமே கொரோனாவுக்கு நன்றி இல்ல. கொரோனா காலகட்டம் கொடுத்த அந்த லாக்டவுன், இப்ப கூட சொல்றாங்க எரிபொருள் லாக்டவுன் வருது, எது எது வந்தாலும் நான் 6 மாசத்துக்கு சமாளிச்சுக்கோங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் நன்றி, யாருக்கெல்லாம் நன்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. தெரியாதவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு நன்றி. இறைவனுக்கு

நன்றி, அப்பா அம்மாவுக்கு நன்றி, மனைவிக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இயற்கைக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நாம் ஒரு விஷயத்தினால பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த நன்றி உணோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்க போகிற நிறைவு பாடல் மலேசியா வாசுதேவன் சித்ரா அவங்களுடைய குரலில் வந்துட்டு இருக்குது. பழனி பாரதியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்குறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மதூள். நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படவுள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். மறைமலை அடிகளாரின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மரியாதை செலுத்தியுள்ளார். மொழிப்பற்று, தமிழ் ஆர்வம் மற்றும் சிந்தனைகளால் தமிழ் சமூகத்திற்கு உந்து சக்தியாக திகழும் மறைமலை அடிகளாரின் புகழ் என்றும் நிலை தோங்கட்டும் என்று அவர் கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி திருப்பத்தூரில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தற்போது தடைபட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம். இந்தியாவின் முன்னேற்றத்தில் போக்குவரத்து துறை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்திய ரயில்வே உலகின் மிகப்பெரிய ரயில்வே அமைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது. தினமும் கோடிக்கணக்கான மக்கள் ரயில் சேவையை பயன்படுத்தி பயணம் செய்கின்றனர். எனவே ரயில் நிலையங்களை நவீன வசதிகளுடன் மேம்படுத்துவது காலத்தின் தேவையாக மாறியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய அரசு

0: அறிமுகப்படுத்திய முக்கியமான திட்டம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டமாகும். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் இந்திய ரயில்வேயின் மிக முக்கிய முயற்சிகளில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை நவீனப்படுத்தி பயணிகளுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதாகும். மக்கள் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வசதியாகவும் பயணம் செய்யும் சூழலை உருவாக்குவதே இதன் அடிப்படை நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு ரயில் நிலையங்கள் கட்டமைப்பு வசதிகளுடன் மேம்படுத்தப்படுகின்றன. புதிய காத்திருப்பு அறைகள், சுத்தமான குடிநீர் வசதி, மேம்பட்ட கழிப்பறைகள், நடை மேம்பாலங்கள், எஸ்கலேட்டர்கள், மின்தூக்கிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் போன்றவை அமைக்கப்படுகின்றன. மேலும் ரயில் நிலையங்களின் அழகிய தோற்றத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அந்தந்த பகுதியின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் நிலையங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஒரு ரயில் நிலையம் வெறும் பயண இடமாக மட்டுமல்லாமல் அந்த பகுதியின் அடையாளமாகவும் மாறுகிறது. இந்த திட்டம் பயணிகளின் வசதியை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் வலியுறுத்துகிறது. டிஜிட்டல் தகவல் பலகைகள், இலவச இணைய வசதி, நவீன பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் போன்ற வசதிகளும் மேம்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய நோக்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுவதாகும். மேம்பட்ட ரயில் நிலையங்கள் சுற்றுலா வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். மேலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். இதனால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இது துணை புரிகிறது. குடிமக்களாகிய நாம் இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொது சொத்துக்களை பாதுகாப்பது, தூய்மையை பேணுவது மற்றும் பொது இடங்களை மதிப்பது போன்ற நல்ல பழக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். நவீன வசதிகளை பயன்படுத்தும் போது அவற்றை பொறுப்புடன் பராமரிக்கவும் வேண்டும். நிறைவாக, அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் என்பது வெறும் கட்டிடங்களை மாற்றும் திட்டம் அல்ல. அது இந்தியாவின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய முயற்சியாகும். பயணிகளின் பாதுகாப்பு, வசதி மற்றும் நவீன சேவைகளை மேம்படுத்துவதன் மூலம் இந்திய ரயில்வேயை உலகத்தரத்திற்கு உயர்த்தும் நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுகிறது. நாம் அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்கான இத்தகைய திட்டங்களை ஆதரித்து பொது வசதிகளை பாதுகாக்க உறுதியெடுக்க வேண்டும். பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஓய்வு என்பது ஒரு விதமாக இருக்கும். அப்படி நம்மளோட ஹாய் ஸ்நேகிதியே, நம்மளோட பெண்களுக்கு ஒரு நாள் ஓய்வு அப்படின்றது உங்களுக்கு எப்படிப்பட்டது அப்படின்றது தான் என் கூட சேர்ந்து நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-249-86-0038 மற்றும் 044-249-52-5554. நம்ம கூட இணைய போற முதல் நேயர், வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பெயர்?
1: ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: ஜெயலட்சுமி, சொல்லுங்க, ஒரு நாள் ஓய்வு அப்படின்றது உங்களுக்கு எப்படிப்பட்டது?
1: ஒரு நாள் ஓய்வுன்றது அன்னைக்கு முக்கியமா செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு.
0: ஆஹா, எந்த வேலையுமே செய்யல? இப்ப உங்களுக்கு செய்யவே தேவையில்ல. இப்ப நம்ம அன்றாட வேலை இருக்கு இல்லைங்களா, வேலைக்கு போக தேவையில்ல.
1: நிறைய கிடைக்குது ஐயா.
0: ஓய்வா? இல்லை, கம்ப்ளீட்டாக எந்த நினப்புமே இல்லாமல் ஒரு ஒரு நாள் ஓய்வு இருக்குன்னு வச்சுக்கங்க, அதை எப்படி ரசிப்பீங்கன்னு
1: கேட்குறேன். நல்லா தான் இருக்கும்.
0: நல்லா தான் இருக்கும் அப்படின்றீங்களா? ஓகே, சூப்பர், நன்றி. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமாக இருக்கேன். சரி, ஒரு நாள் ஓய்வு அப்படின்றது உங்களுக்கு எப்படிப்பட்டது?
1: ஞாயிற்றுக்கிழமை
0: வணக்கம்,
2: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர், சொல்லுங்க.

0: எனக்கு ஒரு நாள் ஓய்வுனா நான் புக்கு படிப்பேன்.
1: புத்தகங்கள், கவிதைகளா, எப்படி சொல்றீங்க?
0: இல்ல, எல்லா புக்கும் எனக்கு இந்த புக்கு தான் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. நாள் ஃபுல்லா படிக்க சொன்னா கூட படிச்சுட்டே இருப்பேன்.
1: ஓ, அந்த கண்டதையும் படித்து அந்த பண்டிதர் ஆகிறது நீங்க தானா?
0: அப்படின்னு சொல்லி என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது ஒரு சந்தோஷமான அனுபவம் அது.
1: அத சொல்லுங்க. சூப்பர், நன்றி
0: நன்றி.
1: ரொம்ப அற்புதமான நேயர்கள் ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஓய்வுனால எப்படி கழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேயர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். 044-249-268-6, 00-38 மற்றும் 044-249-5252-55-4. உங்களோட ஓய்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்க நானும் ஆவலாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். யாரடி நீ மோகினி திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அடைந்திருங்கள். இது FM Rainbow 91.4. இங்கே எல்லாமே போதுமே செமதோலு.

0: நேரம் 12:15 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நேயர்கள், உங்களுடைய ஒரு நாள் ஓய்வு அப்படின்றத எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்றத நான் கேட்டுட்ருக்கேன். நம்ம கூட இணைப்போர் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பெயர்?
1: பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
1: ஒரு நாள் ஓய்வு கிடைச்சாக்க நான் என்ன பண்ணுவேன், எங்க புக்கு தான் வச்சிருக்கேன் நிறையா.
0: சரி,
1: அதை கொஞ்சம் நேரம் படிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பழைய டிவியில ஒரு பழைய பாட்டு போட்டு கேட்டு உட்காந்துருக்கேன் சார்.
0: பழைய பாட்டுல உங்களுக்கு அலாதி பிரியமோ?
1: ஆமா சார், பழைய பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: சூப்பர், நன்றி நன்றி.
1: அது போட்டுக்கணும், நான் மட்டும் கேட்டுக்கணும் அந்த பகுதியில் போட்டு.
0: ஓகேம்மா, நன்றிங்கம்மா.
1: ஆ சார்
0: சொல்லுங்க.
1: சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நேயர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6-0038 மற்றும் 0444-295-2-55-54. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ சார், ஆலப்பாக்கத்துல இருந்து பிரியா.
0: பிரியா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள் ஓய்வுன்றது எப்படி?
2: சார் இப்பதான் கரண்ட் வந்துச்சு, நான் இப்பதான் ரேடியோ ஆன் பண்ணேன். என்ன தலைப்பு?
0: அதான் சிம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கிடைக்குதுன்னு வைங்க, நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, எல்லா கமிட்மெண்ட்ல இருந்தும் உங்களுக்கு விடுபட ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அந்த ஒரு நாளை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க?
2: ஏகியான காத்து சுவாசிக்கிறதுக்கு நான் அந்த ஒரு நாளை கொடுப்பேன் சார்.
0: அப்படி சொல்லுங்க.
2: அப்ப எங்க வயல் வழியில வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு அந்த நெகுங்களையே அந்த ஒரு நாளை ஃபுல்லா அந்த வயல் வழியை களை வெட்டுறது அப்படியே அந்த ஒரு நாளை கழிச்சிருவோம் சார்.
0: பாருங்க, வேலையே வேணா ஓய்வு இருங்கன்னா கூட அப்பயும் கூட நான் போயிட்டு களை வெட்டிட்டு அந்த இயற்கை சுவாசத்துல தான் இருப்பேன் அப்படின்றீங்க. ஓகே,
2: அது வந்து எனக்கு வந்து வேலை மாதிரி தெரியல சார். ஒரு நல்ல இயற்கை காத்து, நல்ல ஒரு அது சொல்றது தெரியல எனக்கு. எனக்கு அந்த மாதிரி இருந்தா ஓகே, எனக்கு அது ஒரு வேலையாவோ அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. ஃபுல்லா இயற்கை காத்து ஃபுல்லா இருக்கணும், நல்ல நெகலா இருக்கும், நல்ல சில்லுன்னு இருக்கும், அது எனக்கு பிடிச்சிருக்கு சார். அந்த மாதிரி
0: சிறப்பு, நன்றி. அந்த சீக்கிரமா அந்த ஒரு நாள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: ஓகே, தேங்க் யூ சார்.
0: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பெயர்?
3: ராஜலட்சுமி. நிறுத்துமாம்லாம்
0: சார். சொல்லுங்கம்மா.
3: நான் வந்து ரெஸ்ட்னா காத்தால எழுந்திருச்சு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா நிம்மதியா தூங்குவேன்.
0: உங்களுக்கும் அந்த ஒரு நாள் சீக்கிரம் கிடைக்கட்டும். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?

0: ஹலோ,
1: வணக்கம். உங்க பெயர்?
0: வணக்கம்மா. வணக்கம், நான் நெல்லை மாவட்டத்தில இருந்து எல்ட்ராய்மா பேசுறேன்.
1: சிறப்பு. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள் ஓய்வுன்றது எப்படிப்பட்டதா இருக்கும்?
0: ஒரு நாள் ஓய்வு பெண்களுக்கு ஓய்வு என்பதே அரிதான ஒன்று.
1: அதனாலதான் அதை டாபிக்கா வச்சிருக்கோம்.
0: ஓய்வு என்பது எப்பவுமே கிடைக்காது. அதை கிடைச்சிட்டா அதை வச்சு கொண்டாடுறது மாதிரி பெண்களால்தான் முடியும். அப்படி கொண்டாடுவாங்க அந்த ஓய்வு கிடைச்சிட்டு தான். கிடைக்காது அது 90% கிடைக்காது, 10% கிடைக்கும். படிக்கிற காலத்துல 1978 நான் படிச்சேன். அப்ப உள்ள ஃப்ரெண்டு பார்த்தெல்லாம் நம்பர் வச்சிருக்கேன். அப்படி எனக்கு ஏதாவது ரெஸ்ட் கிடைச்சேன்னா அப்படி போன் பண்ணி எல்லாம் பேசுவோம். அதுதான் மனசு ரிலாக்ஸா இருக்கும்.
1: அந்த மலர் நினைவுகளை பகிர்ந்துக்கிறது,
0: நினைவுகளை பகிர்ந்துக்கொள்வோம். ஆமா, பழைய ஃப்ரெண்டுகிட்ட இப்போ உள்ள ஃப்ரெண்டுகள்லாம் பேச மாட்டேன். பழைய ஃப்ரெண்டுகள் நாசமா இருக்கும்போது பேசி நம்ம ஊருக்கு போனது அதெல்லாம் பேசி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த ஓய்வு கிடைக்காது. ஓய்வுக்கு காரணம் வந்து பெண்களுக்கு கிடைக்காது. நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்க,
1: சரி. சீக்கிரமா உங்களுக்கு பல நாட்கள் இது மாதிரியான ஓய்வு நாட்கள் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள்.
0: கொஞ்சம் என்ன கிடைக்கும். நன்றி சார்.
1: நன்றி. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பர ஆதரவு நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம கூட பேச போறோம். நேயர் வணக்கம்.
2: வணக்கம். கலையரசி
1: சொல்லுங்க. கலையரசி, ஒரு நாள் ஓய்வுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்டது?
2: ஒரு நாள் முழுக்க கண்டிப்பா கிடைக்காது ஐயா.
1: சரி, கிடைக்கும்னு வச்சுக்கங்க, எல்லாம் கற்பனை தானே.
2: நம்மளே தூக்கத்துல இருந்து கொஞ்சம் திருடிக்கணும்னு சொல்றாங்க அண்ணாதுரையெல்லாம். அவர்லாம் அப்படிதான் திருடிட்டு நிறைய புக்கு படிப்பாரம்மா, தூக்கத்தை குறைச்சிட்டு.
1: சரி,
2: அது மாதிரி நம்ம லெட்டர் பழக்கம் நின்று போச்சு. அதெல்லாம் நிறைய போஸ்ட்கார்ட்ல வாங்கி வச்சிருக்கேன். அப்பா போஸ்ட் வேலை பார்த்துட்டே தான்
1: இருக்கு.
2: அதனால 6 பிள்ளைங்க, நான் மட்டும் லெட்டர் எழுதிட்டே தான் இருக்கேன். டூ அட்ரஸ் எல்லாம் முதல்ல எழுதி வச்சிருவோம் ஐயா.
1: அந்த ஒரு நாள் ஓய்வு கிடைச்சா ஃபுல்லா எழுதி வச்சு அனுப்பி விட்டுருவீங்களா?
2: ஆமா ஆமா, எழுதி வச்சு அனுப்பிவிடுவோம். நிலையத்துக்கு என்னென்ன நிகழ்ச்சி கேட்டோம், அதுக்கெல்லாம் முன்னாடி ஒளிபரப்பிட்டிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி எதிரொலி என்ற நிகழ்ச்சியில என்னோட லெட்டர் காலேஜ் லெட்டர் ஒரு வேற வேற நிகழ்ச்சி குறிச்சு நிறைய எழுதுவேன். அதெல்லாம் படிப்பாங்க ஒரு நேரத்துல, ராத்திரி 8:30 அந்த டைம்ல. இப்பெல்லாம் என்ன வாசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஐயா. இப்பெல்லாம் எழுதி போட்டா வாசிக்கிறாங்களா ஐயா?
1: இப்ப நம்மள இதுல அந்த மாதிரி நிகழ்ச்சி எதுவும் இல்ல.
2: அதான் காமராஜர் சாலை சொல்லி எழுதி போடுவோம். நிலையத்துக்கு வந்தமும் ப்ரோக்ராம் ரொம்ப பண்ணிருக்கோம். அப்படி இல்லாட்டா இந்த போட்டோஸ் எல்லாம் பழைய போட்டோ, குழந்தைங்க இருக்கும் போது இந்த போட்டோஸ் எல்லாம் ஏர்லி வந்து எடுக்கணும். அந்த போட்டோ எல்லாம் ஒரு கெட்டு விதெல்லாம் போட்டோ எடுப்போம். அதெல்லாம் எடுத்து ஒரு ஆல்பத்தி அழகா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன் ஐயா. 55 போட்டோஸ் எல்லாம் இருக்கு என்கிட்ட.
1: அழகு, அற்புதமான ஒரு ஓவியங்களை தீட்டி வச்சிருக்கீங்க.
2: அம்மா போட்டோ நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம் பாருங்க. குழந்தையா டவுன் போட்டுக்கிட்டு போன உடைய எடுத்துட்டு அப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் நேர் உடைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப தாவணி தானே போட்டிருந்தோம் ஐயா. இப்ப 51 ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி.
1: சிறப்பு.
2: அது எத்தனை உருவத்துல எவ்வளவு மாறுபாடு இருக்கு, வாழ்க்கையில எவ்வளவு மாறுபாடு இருக்கு, அதெல்லாம் அந்த போட்டோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஐயா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட சந்ததிகளை காட்டுங்க. சிறப்பு சிறப்பு. நன்றி
2: நன்றி.
1: ஓகே நேர்களை, அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்தனுங்கள். இது FM ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செமத்தூளுங்க.
3: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சினே சொல்லலாம். இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு ஓய்வுன்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449289683 மற்றும் 0444295254. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? வணக்கம், உங்க பெயர்?
1: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சிறப்பு ராஜேஸ்வரி, சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள் ஓய்வுன்றது எப்படிப்பட்டது?
1: எனக்கு வந்து ஒரு நாள் தனியா இருக்க மாட்டேன், ஆனா எனக்கு நிறைய நேரம் ஓய்வு கிடைக்குங்கப்பா எப்பவுமே.
0: அப்படி சொல்றீங்க, அப்ப இல்ல அந்த பிள்ளை வரக்கூடாது, நீங்க ஒரே நாள்தான் ஓய்வு. அப்ப அந்த ஒரு நாள் ஓய்வு என்ன பண்ணுவீங்க? அப்படி வாங்க கதைக்குள்ள.
1: ஒரு நாள் ஓய்வுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? நூலகத்துல இருந்து புத்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுன்னா வந்து இந்த நோட்டுகள்லாம் எழுதி வைக்கிற, குறிப்பு எழுதுற பழக்கம் உண்டு. அதே மாதிரி கவிதைகள் நிறைய எழுதுவேன். பழைய பேன் ஒண்ணு இருக்கு,

0: பேனு, அந்த பேனையில உட்காந்துக்கிருவேன் அந்த பேனை போட்டுக்கிட்டு, ஏன்னா ரொம்ப வேர்க்குது இல்லையா இப்போ, அதனால உட்காந்து என் நோட்டுகளெல்லாம் எடுத்து குறிப்பு எடுத்து வச்சு கவிதைகள்லாம் எழுதி, அது முக்கியமா அந்த நாட்டுக்கு தேவையான வறுமைகள் போக்க அரசு எடுக்குது செயல்பாடு, மக்கள் உயிர் வாழ தேவை சாப்பாடு, விவசாயிகள் படுகிறார்கள் அரும்பாடு, ஆனாலும் ஏழைகள் வயிறு போடுது கூப்பாடு, இதற்காக ஆலயங்களில் அன்னதான ஏற்பாடு, அனைத்து நாடுகளிலும் இதை தீர்ப்பது பெரும்பாடு, இதற்கு தேவை நல்ல கோட்பாடு, விவசாய நிலங்களை விளை நிலங்களாகவும் கட்டிடங்களாகவும் மாற்றாமல் உழவர்களும் அரசும் ஒற்றுமையுடன் சேர்ந்து எடுக்க வேண்டும், நல்ல உடன்பாடு அப்படின்லாம் எழுதி வைப்பேன் கவிதையெல்லாம்.
1: அட அட அட, எழுதி வைப்பேன்னு சொல்லிட்டு நல்ல கவிதையை அரங்கேற்றம் பண்ணிருக்கீங்க. கவிதை அரங்கேற்றம் பண்ணதுக்கு சிறப்பு ஸ்பீஸா ஒரு பல கோடி அனுப்பி வைங்க. சிறப்பு சிறப்பு, நல்லா ஆடட்டும், கொண்டாடட்டும், மகிழ்ச்சி. நேயர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6-0038 மற்றும் 044-295-2554. ஓகே, அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு பாடலில் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலேருந்து நம்ம கேட்டு ரசிக்கலாம். கேட்டு நினைந்திருங்கள். இது FM 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, என்ன டாப்பிக்கில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக ஓய்வு தேவைப்படும். அப்படி ஒரு நாள் ஓய்வு உங்களுக்கு 24 மணி நேரம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்றதான் கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வினே சொல்லலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444298638 மற்றும் 0444295254. ஒவ்வொருத்தருக்கும் ஓய்வுன்றது வேறுபடுங்க. சில நேரம் வந்து சிலருக்கு தூங்குறதா ஒரு நல்ல ஓய்வாகவே தெரியலாம், சிலருக்கு படம் பார்க்கறது, சில நேரக்கு சிலருக்கு வந்து புத்தகம் படிக்கிறது, சிலருக்கு ஃபோன் பேசுகிறது, சிலருக்கு பிடித்தவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதே ஒரு நல்ல ஓய்வு தான். ஏன்னா சிலர்லாம் அறக்க பறக்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில் யாரை பற்றியும் சிந்திக்க முடியாத சூழலில் கூட இருப்பாங்க. ஸோ ஒரு ஓய்வுன்றது ஒரு கிடைக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு எது பிடிக்குது, எது அவங்களுக்கு ரசிக்க தகுந்த வகையில் அமையுதோ, எது பயனுள்ள வகையாகவும் இருக்கோ, அதை தான் ஓய்வுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். உங்கள் பெயர்?
1: சுவாமிநாதன்.
0: ஹலோ.
1: ஆ சுவாமிநாதனா?
0: சொல்லுங்க.
1: ஆ சொல்லாமா?
0: நீ கால் பண்ணிட்டீங்க, சரி சொல்லுங்க, பரவாயில்ல.
1: ஆமா, என்னுடைய எனக்கு வயது 65. ஆனா எனக்கு கிடைக்கிற ஓய்வு அத்தனையுமே எனக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டா நானே பயன்படுத்திக்குவேன். பக்கத்துல இருக்கிறவனையும் என்டர்டெயின்மெண்டா வச்சிருப்பேன். அதுவே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருவோம். நான் சும்மா இருக்க நேரத்துல கீழே ஒரு பேப்பர் கண்டா கூட எல்லாரும் வேர்கல்ல பேப்பர் படிப்பாங்க, நான் எந்த பேப்பரையும் விட மாட்டேன். ஏன்னா ஒரு 10 பேப்பர்ல ஒண்ணு வந்து என்னுடைய மனமாற்றத்தையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துது. படித்துக்கொண்டே இருப்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன், பாடிக்கொண்டே இருப்பேன்.
0: அதை படிச்சதையும் கேட்டதையும் பாடினதையும், அதாவது கேட்டதையும் வந்து இன்னொருத்தங்களுக்கு கடத்திக்கிட்டே இருப்பீங்க?
1: கடத்திக்கிட்டே இருப்பேன். பொதுவாவே என்ன டாக்கெட்டிவ், ஆனா நான் டாக்கெட்டிவா இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் டாக்கெட்னால அடுத்தவங்களுடைய நேரம் விரயமாவாது, அவங்களுடைய கவலைகள்லாம் மறக்கிறதுக்கு நான் ஒரு மருந்தா இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பா, நன்றி நன்றி. ஓகே நேயர்களே, அடுத்ததாக சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு நினைந்திருங்க, FM Rainbow 101.4.

நேரம் 12:43 நெருங்கிட்டு இருக்கு. நேர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாள் ஓய்வு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை எப்படிப்பட்டதாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதை எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்றது தான். நேர்கள் பலரும் தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. நேர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0944-298-6-0038 மற்றும் 0444-295-2-0554. ஓகே, நேயர்களுக்காக அடுத்ததாக தெனாவட்டு படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு, எங்கே இருந்தாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு தான். சூப்பரான பாட்டுங்க, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. என்ன டாப்பிக்கில் பேசியிருக்கோம் அப்படின்னா, உங்களோட ஓய்வு ஒரு நாள் அப்படின்றது உங்களுக்கு எப்படிப்பட்டது அப்படின்றது தான். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-2-9-86-00-3-8 மற்றும் 044-2-9-5-2-0-5-5-4. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். உங்கள் பெயர்?
1: குன்றத்தூர்லேருந்து நளினி பேசுகிறேன்.
0: சிறப்பு, சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு நாள் ஓய்வு கிடைச்சதுன்னா நான் நல்லா படுத்து தூங்குவேன்.
0: நன்றாக உறங்குவீர்கள். எப்படி 24 மணி நேரமா?

0: காலையில இருந்து தான் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அதனால அந்த ஓய்வு கிடைக்கிற நேரத்துல ரெஸ்ட் எடுப்போம், படுத்து உறங்குவேன், நல்லா தூங்கணும்.
1: நல்லா உறங்குங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த டைம்ல கனவு கூட குறைச்சலா வந்து நல்லா நிம்மதியா தூங்க என்னோட வாழ்த்துக்கள்.
0: கனவுலாம் வரக்கூடாது, கனவு இல்லாத தூங்கினால நல்லா தூங்கவே முடியும். கனவு கூட வேணாம்,
1: கனவு கூட வேணாம்,
0: இல்லாத உறக்கம்,
1: ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான எந்த சிந்தனையுமற்ற ஒரு உறக்கத்தை கேக்குறீங்க.
0: ஆமா,
1: அது கடல்லையே இல்லையா இருந்தாலும் உங்களுக்காக உங்களுக்காக கேட்டுக்கிறேன். சிறப்பு, நன்றி. ஓகே, அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர் ஸ்டூடெண்ட் திரைப்படத்துல இருந்து தான் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. என்ன டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிம்பிள்ங்க. அதாவது உங்களோட ஒரு நாள் ஓய்வுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்டது அப்படின்றது தான். ஒவ்வொரு நேரம் அவங்களுக்கு எப்படி இருந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், இன்பமாக இருக்கும் அப்படின்றத மனசு அப்படியே எப்படி சொல்கிறது, வெள்ளமாக அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. சிலதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்ததாக என்ன பாடல் கேட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆயுதெழுத்து திரைப்படத்திலிருந்து தான் ஒரு சூப்பரான பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி 1 நிமிடம் ஆயிற்றுக்கு. திரைகானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. இனிமையான பாடல்களை, இதமான பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். அந்த வகையில் முதல் பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்துட்டு இருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:06 ஆயிட்டிருக்கு. திரைக்கானமில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை நாம் கேட்டு ரசிக்க போகிறோம்.

நேரம் 1:10 ஆயிற்று. திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்க போகிற இனிய பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், புலமைப்பு தன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், இதய கணி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:15 ஆயிட்டுருக்கு. திரை காணும் நிகழ்ச்சியில் இனிமையான இதமான மனதை வருடக்கூடிய பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நம் நினைவலைகளை மீண்டும் மீண்டும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான பாடல்கள். இந்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது. டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே செம்மதூள்.

நேரம் 1:25 ஆயிற்றுக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற அந்த பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதோளே.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: திரைக்கானத்தில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்துட்டே இருக்கு. சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து

திரைக்கானம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். 60களில் 70களில் வெளியான திரைப்படங்கள்லிருந்து நம்மளுடைய மனதை வருடக்கூடிய இதமான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில்

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 மணிக்கு

நேரம் 1:33 ஆயிற்றுக்கு. திரைக்கானத்தில் அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்ல, கண்ணதாசன் வரிகள், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:37 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 அடுத்ததாக கேட்க போகிற பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில், கா மு ஷெரீஃப் அவருடைய வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பனம் பந்தியிலே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:41 ஆயிட்டிருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:49 ஆயிட்டுருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 திரைக்காலத்தில் இனிமையான கான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், அன்பே வா திரைப்படத்திலிருந்து.

இதமான பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கிறோம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை நாம் கேட்டு ரசிக்க போகிறது டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலியின் வரிகளில் வந்துட்டு இருக்குது. எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து இவ்வளோ நேரம் பாடல்களை உங்களுக்காக தேடி தேடி ப்ளே பண்ணிட்டுருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜி மோகன்ராஜ் பழனி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.

நேயர்களே, நேரம் 2:01 ஆகிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். இதமாக இசையாயில் தான் அடுத்ததான் நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சூப்பரான பாட்டுங்க இந்த பாட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்க் ஃபுல்லாகவே அப்படியே நம்மளை 90ஸோட உலகத்துக்கு உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம சுற்றி உலாவிட்டு வரப்போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ரெடியாக இருங்க. என்ன பாடல் முதலாவதாக கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து அடுக்கு மல்லிகை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். புலமைப்புத்தனோட வரிகளை இளையராஜாவோட சில தான் சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கப்படும். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே போதுமே சமதூலுங்க.

நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமா இசையா இல்லை அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி திரைப்படத்துலேருந்து தாங்க. நிலா காயம் நேரம் அப்படின்ற பாடல் தான். சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செமதூள்.

நேரம் 2:12 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ், இதமா இசையா இல்லை தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, தெய்வ வாக்கு திரைப்படத்தில் இருந்து தான் ஒரு சூப்பரான பாடல்னே சொல்லலாம். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம்மது உலங்க.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணு துருப்பிடிச்சு இருப்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். இதமா இசையா இல்ல அடுத்ததா என்ன படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னா மன்னன் திரைப்படத்திலிருந்தாங்க. ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4 எல்லாமே போதுமே செம தூளுங்க.

ரெயின்போ மெலடிஸில் நிறைவான பாடலாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் தேவர் மகன் திரைப்படத்தில் இருந்தாங்க. இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு கூடிய பாடல் தான். வாலியோட வரிகளில் இளையராஜாவோட சில தான் சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கப்பறம் கேட்டு இணைந்திருங்கள். இது 101.4 எல்லாமே போதுமே செம்மதுலுங்க.

தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. நேயர்களை, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவர் நம்மளுக்காக பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்காக வருவாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கிற டாக்டர் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். கண் மருத்துவம் மற்றும் பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் கணேஷ் பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர். அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம்.
1: எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ராஜா.
1: சிறப்பு சார். இப்போ பொதுவாக இப்போ நம்மளுடைய மருத்துவ வளர்ச்சி எவ்வளவோ வளர்ந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை பர்டிகுலராக தமிழகமாக இருக்கட்டும், கண் குறைபாடு அளவில் எந்த அளவில் இருக்குது? இப்போ அதை எப்படிலாம் கட்டுப்படுத்திகிட்ருக்காங்க சார்?
2: அதாவது இந்தியா அளவில் WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒரு 5 மில்லியன் பீப்புள் வந்து கண் குறைபாடோடு இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 90% இந்த குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய குறைபாடு இது. நம்ம தமிழ்நாட்டிலன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே எடுத்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் குறைவான கண் குறைபாடு, 25% தான் பிளைண்ட்னஸ் சொல்லியிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு விழுக்காடுக்கு குறைபாடுகள் நிறையா இருக்குங்க.
1: இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
2: ஆமாம் ஆமாம், நிறையா இருக்கு.
1: பொதுவாக அந்த கண் குறைபாடுகள் அப்படின்றதுல எதெல்லாம் நம்ம வகைப்படுத்தலாங்க சார்?
2: நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 65-70% கேட்ராக்ட் தான் இன்றைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டரி எரர்னு சொல்லுவோம், அதாவது பார்வை வந்து குறைபாடுங்கும் போது தூர பார்வை குறைபாடு இருக்கலாம், இல்லை கிட்ட பார்வை, லாங் சைட் ஷார்ட் சைட்னு சொல்லுவோம். 40 வயது முதிர்ந்தவர்களுக்கு எல்லாருமே வந்து கிட்ட பார்வை இல்லை எழுதுகிற பிரச்சனை இருக்கும், வெள்ளை எழுத்து கண்ணாடினு சொல்லுவோம். அடுத்தது கிளாக்கோமா, கார்னியல் அல்சர், இந்த மாதிரி வரிசைப்பட நம்ம எடுத்துக்கலாங்க.
1: கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி போய்க்கலாம்.
2: எஸ்.
1: இப்போ பொதுவாக சார், இப்போ நீங்கள் லாங் சைட் ஷார்ட் சைட்டின் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்போ இந்த குழந்தைகள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை டிவி அதிகமாக பார்க்குறதுனாலையோ இல்லை லேப்டாப் சிஸ்டம் இப்படி டோட்டலாகவே இப்போ சில ஸ்கூல்ஸில் டோட்டலாகவே வந்து அவங்க கம்ப்யூட்டரில் தான் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு லாங் சைட்டையோ இல்லை ஷார்ட் சைட்டையோ வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கா?
2: இது ரொம்ப நல்ல கேள்விங்க. அதாவது கொரோனா பீரியடு வரைக்கும் நாங்கள் தொழில் செய்யும் பொழுது நாங்கள் அவ்வளோ பேருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கண் பிரச்சனை வந்து நாங்கள் அவ்வளோ பார்க்கல. அதுக்கு பிறகு இப்போ இந்த டிஜிட்டல் யுகம்னு சொல்கிறோம், எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நோட்ஸ் எடுக்கிறதோ இல்லை அவங்க வந்து போர்டில் எல்லாமே சிஸ்டம் டிஜிட்டல் முறையில் போயிட்டுருக்கு. இதில் வந்து எங்களுக்கு நிறைய குறைபாடுகள் வருது. ஒன்று. ரெண்டு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலில் மட்டும் இல்லை

0: வீட்டுக்கு வந்தாலும் அவங்க ஹோம்ஒர்க் வந்து டிஜிட்டல் முறையில் தான் மொபைலில் பார்க்குறாங்க, இல்லாட்டினா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் கட்டாயம் வந்து எங்களோட கணிப்புப்படி பவர் கூடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. கண் பார்வையும் பாதிப்பு வரும், அந்த நீல ஒலிக்கதிர் ப்ளூ ரேஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வந்து அவங்களுக்கு பார்வை பாதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்குங்க.
1: ஜாஸ்தி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ப்ளூ லைட் சொன்னீங்க, இப்போ நிறைய வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க வந்து ப்ளூ லைட் கிளாஸ் யூஸ் பண்ணால் அதை ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சில நேரம் வந்து உண்மைன்றாங்க, சிலர் பொய்ன்றாங்க. ஆக்சுவலாக அதோட ரியாலிட்டி என்ன சார்?
0: நீங்கள் இது எதுக்கு ப்ளூ லைட்டுன்னு வந்ததுனாக்கா, நீங்கள் அந்த ஒலிக்கதிர் வருது பாருங்கள், நம்ம மொபைலில் இருந்தோ சிஸ்டம்லேருந்தோ அது ப்ளூ ரேஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரேஸ் வந்து நம்ம கண்ணுடைய விழித்திரை இருக்கு பாருங்கள், மேக்குலான்னு சொல்லுவோம், அதில் பாதிப்பு ஏற்படுது. நாள்பட அதில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு மிக அகுதி, மிகவும் அதிகம்.
1: சரி.
0: ஸோ அதனால் நாங்கள் கூடுமானவரை, இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, சிகரெட்டு பிடிக்கும்போது நம்ம பேக்கெட்டில் சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போடுவாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க, அது கண் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
1: சூப்பர் சார். இப்போ எனக்கே வந்து நான் ஃபீல் பண்ணது எப்படின்னா, இப்போ ஒரே நேரத்திலே லேப்டாப், அதுக்கடுத்து ஃபோனு, அப்புறம் டிவி, கம்ப்யூட்டர், இப்படி நாலு வகையானதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கண் அழுத்தமாகி பின்பக்க தலையெல்லாம் ஒரு மாதிரி வலி ஏற்படுற மாதிரி இருக்கேன் சார். இது கண் பிரச்சனையா இல்லை கழுத்து நர்வுடைய பிரச்சனையா இருக்குமா?
0: இது வந்து ரெண்டுமே இருக்குங்க. முதல்ல வந்து நீங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண் நொடிக்கிறதே மறந்துடுவீங்க. ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து கண், இது வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி கேஸில், அதுவும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்கள நாங்கள் பார்க்குறது அந்த ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்ணில் இருக்கிற ஈரப்பசை வந்து காஞ்சிரும்.
1: ஓகே சார்.
0: ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அதுலேயே அவங்களுக்கு உறுத்தல் வர்றது, கண் சிவந்து போகிறது, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுலேயே ஸ்ட்ரெயின் வரும், கண் ஸ்ட்ரெயின் வருது. இதை தவிர கண் வந்து கண்ணாடி நம்ம பரிசோதனை பண்ணி போடலைன்னு சொல்லும் பொழுது கட்டாயம் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வருது. அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, ஈவன் உங்களுக்கு பவர்லெல்லாம் வந்து கிளாஸ் வந்தது, ஒன்று மைனஸ் பவரோ ப்ளஸ் பவரோ வந்தால் கூட நீங்கள் அதில் நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ப்ளூ ரேஸ் அஃபெக்ட் ஆன்டி கிளார் கோட்டுன்னு சொல்லுவோம், இல்லை ப்ளூ கோட்டுன்னு சொல்லுவோம், ப்ளூ ரே கோட்டுன்னு சொல்கிறோம், அது வந்து போட்டுட்டங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன், பாதுகாப்பு,
1: ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பாக நம்ம உறுதி
0: கிடைக்கும் கிடைக்கும்.
1: ஓகே சார். நேயர்கள் நம்ம கூட பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க சார், முதல் நேயர் இணைப்பில் கொடுத்துடலாம்.
0: கட்டாயம்.
1: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: வணக்கம்மா. வணக்கம்.
2: ஆ வணக்கம் ஐயா. எனக்கு இரண்டு கேள்விகள். இந்த இளைய வயதுல குழந்தைகளுக்கு அந்த பவர் வேரியேஷன் அப்படிங்கறது சரியா கண்ணாடி போடலன்னா கூடும், ஆனா ஒரு வயசுக்கு அப்புறமா பவர் வேரியேஷன்ஸ் இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதனால வளர்ற குழந்தைகளுக்கு பவர்ல வேரியேஷன்ஸ் அப்படிங்கறது வருது? இது என்னுடைய முதல் கேள்வி. டிஜிட்டல் உலகத்தினால என்னென்ன ஹசார்ட்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த கண்ணுல குழந்தைகளுக்கு இந்த டிஜிட்டல்ல நிறைய நிறைய யூஸ் பண்ணதுனால இந்த கருப்பு கருப்பா வளையம் வளையமா தெரியறது அப்படின்னு சிலர் சொல்றாங்க, அது பவர் வேரியேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய குறைபாடுனால வருதா அந்த வளையம் வளைவா, அல்லது வேறு எதனுடைய அறிகுறி அப்படிங்கறது இந்த கண்ணில் வளைய வளையமா தெரியுது அப்படின்ட்டு ஒரு குழந்தை சொல்லுச்சுன்னா அதை என்ன டயக்னைஸ் பண்ணணும், இதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: உங்களுடைய முதல் கேள்வி வந்து குழந்தைகள் சிறு பருவத்திலே வந்து கண்ணாடி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களாம்மா?
2: சி பவர் வேரியேஷன்ஸ்
0: சி இது என்னன்னு கேட்டீங்க, எப்பொழுதுமே குழந்தை வந்து வளர்ச்சி வந்து நம்ம 18 வயசு வரைக்கும் இருக்குது, சரிங்களாம்மா? ஒன்று, எந்த எல்லா உறுப்பும் எப்படி நமக்கு டெவலப் ஆகிட்டே வருதோ அதே மாதிரி நம்ம கண்ணும் டெவலப் ஆகிட்டு வரும். அதனால் ஒரு பவர் வந்திருக்குன்னு வைங்க, ஒரு மைனஸ் பவரோ ஒரு ப்ளஸ் பவரோ ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்குன்னா நம்ம வந்து ஒரு 2 வயசோ 3 வயசுலேயோ நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிடுவோம் பரிசோதனை பண்ணும்பொழுது. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு கண்ணாடி போட்டுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு குழந்தைக்கும் வருஷம் வருஷம், இல்லை சில குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து கண் டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணி கரெக்ட் பவர் என்னங்கிறத அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆர் கட்டாயம் ஒரு பேரண்ட்ஸோட கடமைம்மா. இது வந்து ஒரு 18 வயசு வரைக்கும் நம்ம செக் பண்ணி

0: கிட்டே வரணும். சரி, 18 வயசோ 20 வயசு பிறகு என்ன ஆகும்னா ஸ்டெபிளைஸ் ஆகிடும், அதுக்கு மேலே பவர் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அவங்களுக்கு உடம்பில் மற்ற குறைகள், ஏதாவது டயபெட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, இல்லை வேறு மருந்து எடுத்துக்கிறாங்க ஸ்டீராய்ட்ஸ், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா?
1: சூப்பர் சார். நேயர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444-298-6-0038 மற்றும் 0444-295-2-0554. சார், இப்போ எனக்கு என்ன டவுட்னா சார், இப்போ கண்ணில் கண்ணை சுற்றி ஒரு கருவலை வருதுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கும் கண் பார்வைக்கும் எதுவும் சம்மந்தமாக இருக்குமா, இல்லை அந்த கருவலை எதனால் சார் வருது?
0: இந்த கருவலையும் நிறைய பேருக்கு இப்போ நாங்கள் பார்க்குறோம், அது வந்து மெயினாக வந்து வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி ஸ்கின்ல வரும். ஸோ அந்த ரொம்ப நேரம் தூக்கமின்மை அப்படி இல்லைன்னா வந்து கண ஈரப்பசை குறையிறது, அப்படி இல்லை வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கும் பொழுது கட்டாயம் அவங்களுக்கு அந்த கருவளையம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். யூஸ்வலாக அதுக்கு நாங்கள் வந்து க்ரீம்ஸ், வைட்டமின் ஏ க்ரீம்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சில மருத்துவர்கள் வந்து டீ பேக்ஸ் கூட அதே சஜஸ்ட். பட் வெள்ளரிக்காய் வைக்கிறதோ இல்லை மற்ற மாதிரி இந்த இந்த பொருள் வைக்கிறதோ வந்து தயவுசெய்து செய்ய வேண்டாங்க,
1: அதை அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே சார். இப்போ கண் குறைபாடு உடையவங்களுக்குலாம் சிலர் வந்து கண்ணாடி போடுறாங்க, சிலர் வந்து லென்ஸ் வச்சுக்கிறாங்க, சிலர் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. இப்போ யார் யாருக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு எதுவும் வகைப்பாடு இருக்கா சார், இல்லை யார் வேணால் சர்ஜரி பண்ணிக்கலாமா?
0: அதாவது அவங்க வந்து நம்ம குழந்தை பருவத்தில் இந்த முதல் சஜஷன் இல்லை ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களும் இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸுக்கெல்லாம் போகிறோங்க, அங்கே போகும்பொழுது நிறைய குழந்தைகளுக்கு வந்து எங்களுக்கு கண் குறைபாடு என்னங்கிறது புரியுது. ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு கண் மட்டும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொரு கண் நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் அதை மறந்து விட்டுடுவாங்க பெற்றோர், அதை வந்து நார்மல் நினச்சிட்டு விட்டுடுவாங்க. பரிசோதனை பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி விடும்பொழுது அந்த குழந்தைக்கு வந்து லேசி ஐன்னு சொல்லுவோம்.
1: ஓகே சார்.
0: அது மாதிரி டெவலப் ஆகிடுது. எப்போ வந்து நம்ம டாக்டருக்கு நம்ம இது பண்ணுறோமோ, நம்ம முதல்ல கண்ணாடி போட்டுட்டு பழகணும், அதுதான் முதல்.
1: சரிங்க சார்.
0: எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து அரை வயிறு சாப்பிட்டா வந்து ஒத்துக்காது. அது மாதிரி கண் எனக்கு முழு பார்வை தேவைன்னும் பொழுது அதுக்கு வந்து நிறைய பெற்றோர்கள் அவங்க என்ன யோசனை பண்ணுறாங்க, ஐயோ இந்த வயசுலேயே நம்ம கண்ணாடி போடணுமா,
1: போடலாமா,
0: எதுக்கு இந்த குழந்தைக்கு தேவை அப்படின்னு அவங்க என்ன யோசனை செய்யணும்னா, அந்த குழந்தைகளுக்கு இவங்க நல்லது செய்கிறாங்க. இப்போ வந்து அந்த கண் வந்து வளர்ச்சி எப்படி வந்து நாங்கள் விஷுவல் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவோம்.
1: ஓகே சார்.
0: அது வந்து எப்படி 12 வயசு வரைக்கும் நம்ம உடம்பு எப்படி வளருதோ அந்த அப்பாரட்டஸும் டெவலப் ஆகிட்டே வருது. அந்த 12 வயசு வரைக்கும் நம்ம முழு பார்வை குழந்தைக்கு கொடுக்கும்போது அது 15 வயசோ 20 வயசோ அவங்க பின்னாடி லேசர் கரெக்ஷன் வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட் செய்யணும் போது அவங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் ஒரு ரிசல்ட் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி.
1: அதாவது பவரை மெயின்டைன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அது சரியாக கூட வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போடும்போது அப்படின்னு
0: சொல்லி. ஆஹா. அதாவது கண்ணாடி ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க.
1: குறைவு தான்,
0: குறைவு. பட் ஆனால் இதுக்கு வந்து கண்ணாடி வேண்டான்னு சொல்லும்பொழுது ஒரு 15 வயசோ 18 வயசோ ஆகும்பொழுது அவங்களுக்கு நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் வந்து கான்டாக்ட் லென்ஸுன்னு அட்வைஸ் பண்ணுவோம். அது வந்து பெற்றோரோட சம்மதத்தோடு, ஏன்னா இது வந்து கண்ணில் ஏதோ நம்ம பொருத்தி எடுக்கிறது டெய்லி தூங்கிடக்கூடாது, அதோடைய சிக்கல்கள்லாம் இருக்குது. அதில் நிறைய வகைகள் இருக்குது, அதாவது சாஃப்ட் லென்ஸு, டாரிக் லென்ஸு, செமி சாஃப்ட் லென்ஸ், அந்த மாதிரி நிறையா லென்சஸ் வருதுங்க. அதனால் அந்த மாதிரி பெற்றோரோட அனுபவத்தோடு அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா கான்டாக்ட் லென்ஸுன்னு சஜஸ்ட் பண்ணுறோம்.
1: ஓகே சார்.
0: ஒரு 18-20 வயசுக்கு அப்புறம் எப்போ வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிடுதோ, பவர் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்க தாராளமாக லேசர் கரெக்ஷன் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம்.
1: ஓகே சார்.
0: பர்மனெண்ட்டாக எடுத்துடலாம் கண்ணாடி.
1: சார் சார், நம்ம கூட ஒரு நேர் இணைகிறாங்க. வணக்கம்.
2: மதியம். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்ங்க சார்.
0: சொல்லுங்க. சொல்லுங்க வெங்கட்.
2: சார், இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஒரு கான்ட்ராக்ட் வருதுன்னா அந்த காலத்தில் அரசு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, பச்சையா ஒரு பை கட்டிட்டு ஒரு குழி மாதிரி நைட்டு கொடுத்துட்டு அதுக்கு படக்கூடாதுன்னு கொடுப்பாங்க. அது வந்து இந்த புது நவீன லேசர் பிளஸ் ரொபாட்டிக்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க அதுலயே இருக்கீங்க.
0: ஆமா.
2: இப்ப வந்திருக்க தொழில்நுட்ப இதுல வந்து ரொபாட்டிக்ல 1.5 லட்சம் 2 லட்சம் சார்ஜ் பண்றாங்க, அப்படி போய் 10 நிமிஷத்துல ஸ்கிரீன் மாதிரி போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறது இல்ல, ஆனா IOL எதுவுமே வைக்கிறது இல்ல. பட் இது ரொபாட்டிக் பண்ணா மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டா? 100% அதை ரிமூவ் பண்றாங்களா? IOL லென்ஸ் எப்படி அதுல வைக்கிறாங்க? IOL எனக்கு இது மட்டும் சொல்லுங்க.
0: ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி

0: எப்படி வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கோ, கேட்ராக்ட் சர்ஜரி டெக்னிக்ஸு, டெக்னாலஜி, மெஷினு, லென்ஸு எல்லாமே வந்து இன்றைக்கி நவீன யுகத்தில் இருக்கும், நல்ல டெவலப்மெண்ட் வந்துருச்சு. முன்னே நாங்கள் வந்து வெறும் கேட்ராக்ட் மட்டும் ரொம்ப பண்ணி பூதக்கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஐஓஎல்னு முதல்ல இம்ப்ளான்ட் பண்ணோம். அதாவது அந்த ஐஓஎல்னு வைக்கும் பொழுது கண்ணாடி சில பேருக்கு தேவைப்படும், கிட்ட பார்வைக்கு தூர பார்வைக்கு. அதை வந்து நம்ம ஐஓஎல் டெவலப்மெண்ட்டில் அந்த ஐஓஎல் வைக்கும் பொழுதே உங்களுக்கு தூர பார்வை, நடுப்பார்வை, கிட்ட பார்வை, அதாவது மோனோஃபோக்கல் இம்ப்ளான்ட், மல்டிஃபோக்கல் இம்ப்ளான்ட், இல்லாட்டினா எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் இம்ப்ளான்ட்னு இப்போ வருதுங்க ஐஓஎல். எந்த பொறை ஆப்ரேஷன் பண்ண பிறகும் அந்த லென்ஸை வைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா பார்வையும் வந்து கட்டாயம் நல்லா தெரியும். இப்போ வந்து ரோபோட்டிக் சர்ஜரி, ஃபெம்டோ லேசர், கேட்ராக் சர்ஜரி அந்த மாதிரி வந்திருக்கு. மெயினாக இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு அட்வான்டேஜு, பேஷண்ட் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அவசியம் தேவையில்லை. ரெண்டாவது, ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது வித்தின் ஒன் வீக் கூட அவங்க வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால் தாராளமாக செய்யலாம். ஒரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா திருப்பியும் அந்த கேட்ராக்ட்டு போகிற வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிற தோல் வந்து நாங்கள் ஆஃப்டர் கேட்ராக்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த தோல் தடிப்பாகும் சில பேருக்கு. ஸோ அதுவுமே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா லேசர் முறையில் ஒரே ரெண்டு நிமிஷத்தில் விலக்கிடுவோம். ஒரு வாட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது அந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு.
1: நன்றி சார்,
0: ரொம்ப நன்றி. ரைட் ரைட்,
2: சூப்பர் சார். ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் சார்.
0: கட்டாயம்.
2: தேங்க்யூ சார்.

0: நேரம் 3:23 ஆயிட்டிருக்கு. நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வருஷம் கண் மருத்துவம் மற்றும் பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் கணேஷ் பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், இப்போ முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த லேசர் கரெக்ஷனை பற்றி, அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்கள் சார். இந்த யார் யாரெல்லாம் லேசர் கரெக்ஷன் பண்ணலாம், இப்போ ஒருவேளை லேசர் கரெக்ஷன் பண்ண முடியாதவங்க எதை சூஸ் பண்ணிக்கலாம் சார்?
1: நல்ல கேள்விங்க. அதாவது ரெண்டு கண்டிஷன் பேசிக்காக நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். ஒன்று வந்து 20-21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். ரெண்டாவது முக்கியமாக என்னான்னு கேட்டிங்கன்னா, பவர் இப்போவும் ஒரு 6 மாதத்துக்கு கழிச்சுட்டு பார்க்குறையில் அதே பவர் இருக்குன்னா கண்ணோட வளர்ச்சி அவ்வளோதான் ஸ்டெபிளைஸ் ஆகிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே வளராது. அவங்களுக்கு சில டெஸ்ட்லாம் எடுப்போம். அதாவது அவங்களோட ஈரப்பசை, இந்த கருவிழி கார்னியான்னு சொல்லுவோம், அதோட திக்னஸ் பார்ப்போம். ஸோ பவர் வந்து இப்போ 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். எல்லாருக்குமே நம்ம இந்த லேசர் கரெக்ஷன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது.
0: ஓகே சார்.
1: ஒரு சிலருக்கு தான் அந்த விழித்திர அதை கார்னியாவில் வந்து நாங்கள் வந்து லேசர் மூலமாக ரீஷேப் பண்ணுவோம். அப்போ வந்து அது ஓரளவு தான் எங்களால் செதுக்க முடியும்.
0: ஓகே.
1: ரொம்பவும் செதுக்கணும்னா பார்வை குறைபாடு வாழ்நாள் முழுக்க வந்துடும் பின்னாடி,
0: வர வாய்ப்பு.
1: ஸோ அதனால் வந்து சூஸ் பண்ணும்போது நாங்கள் இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணதுக்கு பிறகு கார்னியல் திக்னஸ் அவ்வளோ இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபர்தராக எந்த வாழ்நாள் முழுக்க எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு 10 டயாப்டர் இருக்கும், அவங்க கார்னியா திக்னஸ் வந்து நார்மலாக 550 இருக்கணும், அவங்களுக்கு 500 450 தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் எங்களால் செய்ய இயலாது.
0: ஓகே சார்.
1: அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்து எப்படி நம்ம கருவிழி மேலே காண்டாக்ட் லென்ஸ் வைக்கிறோமோ, ஃபேக்கிக் ICL ஒன்று ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது கண்ணுக்குள்ளாரையே நம்ம லென்ஸுக்கு மேலே இன்னொரு லென்ஸை பொருத்த முடியும். ஸோ அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து 16 டயாப்டர், 18, போன மாதம் ஒரு 20 டயாப்டர், ஒரு சின்ன பையன், அவனுக்கெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
0: அது பெர்மனண்ட்டா சார்?
1: பெர்மனண்ட்டாக இருக்கும்.
0: இப்போ நார்மல் லென்ஸ் மாதிரி நம்ம
1: எடுத்து வைக்கணுங்கிற அந்த அவசியம் இருக்காது. இது பெர்மனண்ட்டாக உள்ளே இருக்கும். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாதவர்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு கண்ணாடி தேவையில்லை, காண்டாக்ட் லென்ஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் நாங்கள்

0: டிஸ் பண்ணிடுவோம்.
1: ஓகே சார், காலர் ஒருத்தவங்கள்ட்ட பேசிடலாம் சார்.
0: கட்டாயம்.
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: ஹலோ,
0: நமஸ்காரம், சொல்லுங்க.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கங்க. வணக்கம்
2: டாக்டர். என் ஃப்ரெண்டோட பையன் பாத்துட்டீங்கன்னா நைட்ல தூங்குறேன்ட்டு இந்த பெட்ஷீட் போட்டுட்டு பாத்து பாத்து போன் கேட்ஜஸ் பாத்து பாத்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கருப்பு பாப்பா அது பாத்தீங்கன்னா பெருசா ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் கண்ணுல ஒரு மாதிரி கலங்கு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு.

0: ரெண்டு
1: வகையான கண்ணாடி இருக்குங்க ஐயா. அதாவது முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, கேட்ஜெட்ஸ் பாக்குறத தவிர்க்கிறது நல்லது. புரியுதுங்களா? ஏன்னா சிறு குழந்தைகள் இப்ப வந்து
0: படிப்பு எல்லாம் அதுலதான் வருது முக்கியமா. இந்த பசங்களுக்கு கண்ணாடி எதனா, சேஃப்டி கண்ணாடி எதனா இருக்கா, வந்திருக்கா, அதை பத்தி?
1: நல்ல கேள்வி. இப்ப நாங்க குழந்தைகளை திருத்துறதா வாத்தியார திருத்துறதான்னு எங்களுக்கு புரியலைங்க. சோ ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம மொபைல் பாக்குறதுனால அந்த கதிர் வந்து கட்டாயம் வந்து அஃபெக்ட் ஆகுங்க கண்ணு.
0: ஓகே சார்.
1: அதனாலே இப்போ ஜப்பானில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன கருத்து வெளிப்பட்டிருக்குதுன்னா, குழந்தைங்க சாயந்தரம் ஒரு 2 மணி நேரமும் ஒரு 2.5 மணி நேரமும் வெளியே போய் விளையாடும் பொழுது அவங்களுக்கு இந்த பவர் கூடுறது ஓரளவு குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து படிப்பு வந்திருக்கு எங்களுக்கு ரிசர்ச்சில். அதனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர்றாங்க, வந்துட்டு மொபைலில் கேம்ஸ் விளையாடுறாங்க, இல்லாட்டினா நைட்டு ஹோம் ஒர்க்கு மொபைல்லே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதில் பவர் கூடிக்கிட்டே போகிறது நிறையா. புரியுதுங்களா? அதாவது கண்ணோட பார்வை பாதிப்பும் இருக்கும், நமக்கு வந்து பவரும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து நாங்கள் வந்து இதை ஸ்டடி பண்ணுறதுக்கோ இல்லை பவர் மேலே கூடாமல் இருக்கிறதுக்கோ சில முறைகள் நாங்கள் செய்வோம். மயோப்பியா கிளினிக்னு இருக்கும் எங்ககிட்ட. ஸோ அங்கே வந்து சில சொட்டு மருந்து போடுவோம், இல்லாட்டினா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஜாஸ்தி போகாமல் நாங்கள் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பட் வந்த பவரை வந்து எங்களால் குறைக்க முடியாது. சரிங்களா?
0: ஓகே ஓகே, தேங்க்யூ சார்.
1: தேங்க்ஸுங்க
2: சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை இந்த பவர் கூடுறது அப்படின்றது. இந்த பவர் கூடுறதுனா என்ன சார் அது?
1: அதாவது வயசில் வந்து -1, -2, -3 அந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்கும். அதாவது எப்படி நம்ம மற்ற பகுதிகள் உடம்புலாம் வளர்ச்சியில் பெருசாகிட்டே இருக்கோ, கண் வளர்ச்சி அடையும் பொழுது
2: ஓகே சார்,
1: எங்களுக்கு வந்து அந்த கண்ணோட ஐபால்னு சொல்லுவோம், அதுவும் வளர்ச்சி பெருசாகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பவர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நார்மல் தான். இதனால் ஒன்றும் இது பிரச்சனையோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ இது வந்து குறைபாடுன்னு நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நார்மல் தான். பட் சிலருக்கு வந்து நமக்கு வந்து எப்போ வந்து இப்போ நான் வயது முதிர்ந்தவர்களுக்கு நமக்கு வந்து எப்போ அந்த இது கொடுக்குறோம், ஸ்டிக்கு கொடுக்குறோம் நடக்கிறதுக்கு, அதுக்குன்னு அவங்க நடக்க முடியாமல் இல்லை. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு பார்வை வந்து 100% கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கிளாஸஸ் கொடுப்போம். இது வந்து நம்ம வந்து நிறைய ஃபேமிலிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெகுலர் ஐ செக்அப் பண்ணுறது இல்லை. ஒரு சிலர் வந்து எனக்கு ஸ்கூலில் இருக்க 10th, 11th, 12th படிக்கிறதுக்கு டைம் கூட இல்லை, அதனால் வரல, அந்த மாதிரி கவனக்குறைவாக விட்டுடுறாங்க. அவங்களுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது.
2: புரியுது சார். இன்னும் ஒரு சில நான் பார்த்துருக்கேன் சார். இப்போ ஐ செக்அப் வந்து இந்த நார்மலாக கண்ணாடி கடைகள் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு வந்து செக் பண்ணிக்கிறோம், அது வந்து ஈஸியாக இருக்குது, நம்மளுக்கு காசு இல்லைன்னு சில நினைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சார் ஒர்த்தபிள் தானா, இல்லை அதில் ரிஸ்க் இருக்கா?
1: நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்விங்க. நான் வந்து ஒரு இதை நான் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது இன்றைக்கி, நான் அதை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், அவசரத்துக்குன்னு கண்ணாடி கடைக்கு போயிடுறோம், பார்க்குறோம். கண்ணாடி கடையில் உங்களுக்கு பவர் மட்டும் என்னன்றதை செக் பண்ணி கொடுப்பாங்களே தவிர, கண்ணுக்குள்ளே இருக்கிற நரம்பு திர, ஜெல்லி, ரெட்டினா, கார்னியா இதெல்லாம் ஒழுங்காக இருக்கான்றது அவங்களால வியோகம் பண்ண முடியாது.
2: ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ்
1: கேட்ஜெட்ஸ் இருக்காது, நாலேஜ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்த ஒரு 21 வயசு பாப்பா ஒன்று, திடீர்னு ஒரு வாரமாக ஒரு ரைட் ஐயில் எனக்கு வந்து பார்வை, ஒரு பாதி பார்வை தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது ஃபுல்லாக டைலேட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது, முதல் கண் விழித்திரையிலேருந்து பின்னாடி ரெட்டினா வரைக்கும் நாங்கள் செக் பண்ணும்பொழுது, ஒரு லெஃப்ட் ஐயில் பார்த்தீங்கன்னா வீக் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது இந்த பாப்பாவுக்கு. பவர் வந்து -5, -4 யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி மைனஸ் பவர் உள்ளவங்க வந்து டைலேட் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உள்ளே வந்து சில பேருக்கு வந்து வீக் ஸ்பாட்னு சொல்லுவோம், ரெட்டினல் ஹோலு இல்லை லேட்டிஸ் டீஜெனரேஷன் அந்த மாதிரி சில வீக் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதை கவனிச்சுட்டு நம்ம உடனே வந்து ட்ரீட் பண்ணிட்டோம்னா இவ்வளோ விழித்திர டிட்டாச்மெண்ட் ஆகிற வழிக்கும் பிரச்சனை இருக்காது. நாங்கள் இந்த பொண்ணுக்கு டைலேட் பண்ணி பார்க்கும்பொழுது விழித்திர கிழிஞ்சிருந்தது ஒரு 180 degrees. எதனாலன்னா வீக் ஸ்பாட் டெவலப் ஆகி இவங்க கவனிக்காமல்

0: கண்ணாடி கடையில் போய் ஒரு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கண்ணாடி போட்டு வந்திருக்காங்க, பட் கவனிக்காமல் விட்டதுனால இந்த விழித்திர பிரிஞ்சிட்டு ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சர்ஜரி இன்னைக்கு காலையில் பண்ணியிருக்கோம். நல்ல வேளை அடுத்த கண்ணில் வந்து வீக் ஸ்பாட்டை வந்து நாங்கள் இப்போது லேசர் மூலமாக க்ளோஸ் பண்ணிட்டோம்.
1: ஓகே.
0: ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கண்ணாடி கடைக்கு போகலாம், தப்பு கிடையாது, பட் ஆனால் கட்டாயம் நீங்கள் வந்து டாக்டர் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஃபுல்லாக பரிசோதனை பண்ணிடுறது நல்லது.
1: அதிகப்படியான கண் ஒரு எரிச்சல் இருக்கு இல்லை பிரச்சனை இருக்குன்றவங்க சின்ன சின்ன இது மாதிரி பண்ணாமல் ஒரு மருத்துவரை போய் சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
0: நல்லது நல்லது.
1: சரி சார், அடுத்த நேரத்தை பேசலாம் சார்.
0: கரெக்டா.
1: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
2: சார். நான், என்னுடைய பேர் டி அனந்தராமன், கேளம்பாக்கம்.
0: சொல்லுங்க
2: சார். எனக்கு பிறவிலேருந்து நல்லா தான் இருந்து ஒரு ஃபீவர் வந்ததால ஐசைட் ப்ராப்ளம் வந்தது. அப்ப பாக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ இது இல்லை. எட்டாவது படிக்கும் போது நாங்க செக் பண்ணி பார்த்தோம்.
0: சரிங்க.
2: -22 இருந்தது அப்பவே.
0: ஓ சரிங்க.
2: அது அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகி இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு 20 வருஷம் நாங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தோம். டெய்லி மார்னிங் போகிறது, ரிமூவ் பண்ணுறது, அது ஒரு 20 இயர்ஸாக போட்டிருந்தோம்.
0: சரிங்க.
2: ஒரு தர்ஷன் ஐ கிளினிக்னு அண்ணா நகரில் பார்த்து
0: சரிங்க
2: அதை போட்டு நின்றோம். இப்போ நடுவில் ஒரு டைம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
0: சரிங்க.
2: அதில் வந்து ரைட் ஐயில் வந்து விஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு.
0: சரிங்க.
2: ரெண்டாவது ஒரு உண்மையும் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
0: சரி.
2: அது என்னன்னா, அரவிந்த ஆசிரமம் ஒரு இடத்துல எக்ஸசைஸ் பண்ணா ஏதோ கொஞ்சம் கம்மியாகும் சொன்னாங்க.
0: சரி.
2: அது ஒரு 1 இயர் பண்ணோம். அது வந்து டாக்டர் சொல்லல, இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன்.
0: சரிங்க.
2: அதுவும் இப்போ எனக்கு ஆகி இப்போ 54 வயசு ஆயிடுச்சு.
0: சரிங்க.
2: ஆனா இப்போ 26 இருக்கு, -26 இருக்கு.
0: பார்வை எப்படி இருக்கு?
2: பார்வை வந்து சுத்தமா படிக்கிற இதே இல்லை. 54 வயசு ஆகுது. ஆனா வந்து எனக்கு கிளாக்காமா இருக்கு.
0: ஓகே ஓகே.
2: லைட் ட்ராப்ஸ் ஊத்தி நிக்கிறோம்.
0: சரிங்க.
2: என்னுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு இந்த இப்போ இருக்கிற கண்ணாடி எடுத்துட்டு கேட்ராக்ட் பண்ணா பார்வை வருமா?
0: நல்ல கேள்விங்க.
2: ஒரே ஒரு இது, ஏன்னா கேட்ராக்ட் பண்ணியே வரலன்னா இருக்கிற கண்ணை நம்ம ஸ்பாயில்டு பண்ணக்கூடாது.
0: புரியுது.
2: இருக்கிற கண்ணு நமக்கு இப்போ ஒரு ஆளுங்களை பாக்குறோம், நம்ம ஒரு விஷன் பார்வை தெரியுது, அது வரையும் நம்ம பண்ணிட்டு சுத்தமா போயிடுச்சே வச்சுங்களேன், லைஃப் இல்ல ஒண்ணுமே.
0: ரைட்டுங்க, ரைட்.
2: கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்க, நான் அதேதான் கேட்டுக்கிறேன்.
0: கரெக்டுங்க. நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உங்களுக்கு கண் குறைபாடு வந்து ரெண்டு பிரச்சனைனால, ஒன்று வந்து கேட்ராக்டு, இன்னொன்று வந்து கிளாக்கோமா. எங்களுக்கு முக்கியம் வந்து கிளாக்கோமா. இப்போ கிளாக்கோமானால பரிசோதனை பண்ணி அதனால் உங்களுக்கு கண் குறைபாடு இருக்குன்னு சொன்னாக்க, கேட்ராக்டை ரிமூவ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எவ்வளோ பார்வை கிடைக்குமோங்கிறது டெஸ்ட் பண்ணால் தெரியும். 10%, 20%, 30%. கேட்ராக்ட்னால குறைபாடு இருக்கிறத நாங்கள் எங்களால் நிவர்த்தி செய்ய முடியும். பட் கிளாக்கோமானால் டேமேஜ் ஆகிடும் ஆப்டிக் நர்வ். அது எந்த கண்டிஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டா பெட்டர். அதை விட மிகவும் முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட்டினாவும் கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்லுங்கள் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி. பார்த்துட்டு உங்கள் நரம்புத்துறையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கலாங்க.
1: ஓகே சார்.
0: ரைட்
1: சார். இப்போ இன்னொரு க்வெஸ்சன், அவருக்கு இந்த சொல்லும் போதே எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் கண் பார்வை போச்சு அப்படின்றாங்க. இது மாதிரி ஒருத்தவங்க எனக்கு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த கேட்டகரியில் சார் வருது?
0: அதாவது காய்ச்சல்ன்றது நாங்கள் வந்து இப்போ மெனஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், வைரல் மெனஞ்சைட்டிஸு இல்லை அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் பொழுது மூளைக்கு காய்ச்சல் ஏற்பட்டு நம்ம மூளையிலேருந்து கண்ணுக்கு வர நரம்பு பாதிப்பாயிடும். அப்போ வந்து பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு ஆன வாய்ப்பு நிறைய இருக்குங்க.
1: ஓகே சார்.
0: இது ஆப்டிக் நர்வை பாதிக்கும். ஸோ அதனால நிறைய பார்வை இழப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, ரெண்டு கண்ணுமே அஃபெக்ட் ஆகுமா அந்த மூளை காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு ஒரு கண்ணு இதாக இருக்கு, சில பேருக்கு வந்து இன்னொரு கண்ணில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஒரு 20 வருஷமா, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கேள்விக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில கண்டிஷன்ஸ் எங்களுக்கு வந்து திடீர்னு கண்

0: குறைபாடு ஏற்படும். அதாவது அதெல்லாம் எங்களுக்கு எமர்ஜென்சி, ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்டோ இல்லை விட்ரியஸ் ஹெமரேஜ் இல்லை அக்யூட் கிளாக்கோமா இல்லாட்டினா வந்து சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்ட்ரி அக்லூஷன் அந்த மாதிரி சில கண்டிஷனில் வந்து இதெல்லாம் எமர்ஜென்சி, திடீர்னு பார்வை குறைபாடு ஏற்படும். அப்போ வந்து உடனே நம்ம கண்டாக்டர் பார்த்துடுறது பெட்டருங்க.
1: பெட்டர் சார்.
0: சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்ராக்டோ கிளாக்கோமாலாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவாக தான் பார்வை குறைபாடு ஏற்படும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன அந்த காய்ச்சல் வந்து கண் பார்வை குறைபாடு ஏற்படக்கூடியவங்களுக்கு இப்போ நவீன முறையில் எதுவும் மாற்று வந்திருக்கா சார், இல்லை இன்னும் அது எப்படி?
0: இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது, அதனால் வந்து முதலே கவனிச்சிட்டோம்னா, அதாவது இது வந்து நாங்கள் வந்து ஃபீவர்னு அட்மிட் பண்ணுவாங்க ஐசியூவில், உடனே கண் டாக்டரும் பரிசோதனை பண்ணாங்கன்னா அதனால் கண்ணில் பாதிப்பு ஏற்படுதுன்னா, கண் நரம்புக்கு பாதிப்பு ஏற்படுதா இல்லையான்றது பார்த்துக்கிட்டோம்னா பரவாயில்லை, கண்டிஷன் அப்போயே ட்ரீட் பண்ணிட்டோம்னா ஓரளவு குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் அப்படி இல்லை விட்டுட்டாங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த நரம்பு வந்து பிரச்சனை ஏற்பட்டு பழுதாகி பார்வை குறைபாடு ஏற்பட்டுரும்.
1: நிரந்தர பார்வை குறைபாடா?
0: நிரந்தர, ஆமாம், ஆப்டிக் அட்ரஃபின்னு சொல்லுவோம்.
1: ஓகே சார், நெக்ஸ்ட் காலர்கிட்ட போயிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
2: வணக்கம் சார். வணக்கம் சார், டாக்டர் சார்.
0: வணக்கம்.
2: அதாவது கண்ணு எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, ரெட்டினா ஆர்பி.
0: ஆர்பி, ஆ சொல்லுங்க.
2: அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது சார், ஒரு கண்ணு கொஞ்சம் ரைட்டு கண்ணு டவுன் ஆகிடுது, நரம்பு வீக் ஆகிடுது, நரம்பு ஆப்ரேஷன் பண்ணால்
0: சரி
2: சரியாவாது சொல்கிறாங்க, க்யூர் ஆகாதா சார்
0: இதில்? அதாவது இதெல்லாம் வந்து மரபணு, இது மரபணு ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. குறைபாடு வந்து அதாவது உங்கள் முன்னோருக்கு யாருக்காவது இருந்திருக்கும், யூஸ்வலாக வந்து பெண்கள்லாம் வந்து கேரியர்ஸு, மேல்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். இதில் வந்து அதாவது அதிலே மூணு வகை இருக்கும் எங்களுக்கு வந்து, டாமினன்ட் ரிசஸிவ், எக்ஸ்லிங்க் ரிசஸிவ்னு மூணு வகை இருக்கும். அந்த ஜெனட்டிக் ஸ்டடி பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்வை குறைவு நிரந்தரமாக குறைஞ்சிருமா இல்லை சில பேருக்கு பாதியில் நிற்கும் அந்த மாதிரி இருக்கும். அது முழுசாக நாங்கள் பரிசோதனை பண்ணும்பொழுது எங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு தெரியும், அதுக்கு பிறகு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இது பெரும்பாலும் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன்னு சொல்லுவோம், பார்வையனோட பரப்பளவு அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது மாலை கண் நோயின் பேர், சரிங்களா? இது வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சியில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வருங்க.
2: ஓகே சார், ஓகே சார். அதை புற வந்து ஆப்ரேஷன் பண்ணுது சார் ரெண்டு கண்ணுக்கும்.
0: அது பண்ணலாம், அது வேற இது வேறங்க.
2: இப்போ ஒரு கண்ணு கொஞ்சம் நல்லா தெரியுது, ஒரு கண்ணு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது சுத்தமா டவுன் ஆயிடுது. அதாவது சொந்தத்துல மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்பா அம்மா, அது அப்படி இருக்கறனால அப்படி வருதுன்னு சொல்லுவாங்க, சொன்னாங்க சார்.
0: அதேதாங்க. அது வந்து இப்போ வந்து நாங்க வந்து அதுக்கு தீர்வு வந்து வைட்டமின் ஏ முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஸ்டெம் செல் தெரப்பி அந்த மாதிரி ரிசர்ச்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு நாங்கள் நம்புகிறோம்.
2: ஓகே சார், ஓகே சார்.
0: ரைட், ரைட்.
1: ஓகே சார், அடுத்த காலர். ஓகே சார், இப்போ மரபணு ரீதியான நோய்கள் அப்படின்னா கண் நோய்கள் எதெல்லாம் சொல்லலாம் சார்?
0: இவர் இப்போ சொன்னார் பாருங்கள், கஞ்சனட்டல் நைட் பிளைண்ட்னஸ் இல்லைன்னா மாலைக்கண்ணோ ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இல்லை கஞ்சனட்டல் கிளாக்கோமா பிறவிலே வரும், கஞ்சனட்டல் கேட்ராக்ஸ் பிறவிலேயே இருக்கும், பிறந்த குழந்தைங்களுக்கே கேட்ராக்ட் இருக்கும்.
1: ஓகே சார்.
0: அந்த மாதிரி இல்லை, பிறந்த குழந்தைகளுக்கு கண் நீர் அழுத்தம் கிளாக்கோமான்னு சொல்லுவோம், அந்த வியாதி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் இப்போ ஏன் நம்ம மயோப்பியாவே பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி, இந்த மைனஸ் பவர் போடுறாங்க இல்லைங்களா, இப்போ -22
1: சொன்னார்
0: ஒருத்தர், அவங்க முன்னோர்கள் கட்டாயம் யாருக்காவது இது இருந்திருக்கும்,
1: இந்த இஷ்யூ இருந்திருக்கும். ஓகே சார், அது முந்தின தலைமுறை இல்லைன்னா கூட அதுக்கு முந்தின தலைமுறையாக
0: கட்டாயம் இருந்திருக்கும்
1: சார். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: டாக்டர்கிட்ட பேசலாமா?
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க டாக்டர்.
3: வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த ஆட்டாக்கிலிருந்து வைக்கிறாங்கல்ல, அது வந்து டாக்டர்கிட்ட போய் தான் வைக்கணுமா, அல்லது ஆப்டிகல்ஸ்ல இருக்குல்ல அது போய் வைக்கலாமா டாக்டர், காண்டாக்ட் லென்ஸ்?
0: காண்டாக்ட் லென்ஸு நீங்கள் டாக்டர் பரிசோதனை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் டாக்டர்கிட்ட வைக்கலாமா, காண்டாக்ட் லென்ஸு வைக்கலாமான்றது, கடையில் வைக்கலாமான்றதையும் கேட்டுக்கலாங்கம்மா. ஒரு வாட்டி கரெக்டாக கண்டு செக் பண்ணிடுறது நல்லது,
3: அதுக்கப்புறமா பண்ணால் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவீங்களா?

0: ஆமாம்மா ஆமாம்மா, காண்டாக்ட் லென்ஸு அவங்களுக்கு பொருந்துதா இல்லையா, புரியுதுங்களா? சில சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. ஸோ அதுக்கு பல வகை காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது. ஸோ அது எது இவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வாங்கிக்கணுமோ வாங்கிக்கலாம்.
1: ஓ, ஆனால் ஆப்டிக்கல்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி காண்டாக்ட் லென்ஸ் பொருத்துறாங்க அப்படின்னா அப்படி போய் பொருத்தக்கூடாது அப்படிங்களா டாக்டர்?
0: செக் பண்ணிட்டு போடுறது பெட்டர் இல்லம்மா.
1: ஓகே டாக்டர், ஓகே, தேங்க்யூ டாக்டர்.
0: கட்டாயம், கட்டாயம்.
2: சில நேரங்களில் சார், இப்போ மருத்துவருக்கு செலவு பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பீஸ் வருது, ஆனால் இந்த ஆப்டிகல்ஸில் வந்து அது இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இங்கே போனால் டக்குன்னு செக் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை இவங்களே போட்டு விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க?
0: இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆப்டிக்கல் ஷாப் வந்தாச்சு. ஸோ இதில் என்னன்னா, மக்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அவசர உலகம், ஒரு பொறுமைன்றது மக்கள்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும், டாக்டர்கிட்ட போனால் அரை நாள் ஆகிடுது, அதனால் உடனே நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறாங்களே தவிர, என்னோட அட்வைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது டாக்டர் போய் பார்த்துடணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி. நீங்கள் அவசரத்துக்கு போய் செக் பண்ணிக்கிறீங்க, அந்த நேரத்துக்கு பரவாயில்லை. பட் இப்போ நான் சொன்னேன், காலை ஒரு இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த மாதிரி பிரச்சனையோடு வரும்பொழுது எங்களுக்கு ஒன்றும் அதை சரி பண்ணுங்கிறது பெரிய பெரிய விஷயம்.
2: கண்டிப்பாக சார்,
0: அது முதலே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறது பெட்டர். இப்போ நிறைய பேர் இப்போ வந்து ஆப்டிக்கல் ஷாப்பில் போய் கண்ணாடி வாங்குறாங்க, தப்பு சொல்லலை. என்கிட்ட வந்து ஆப்டிக்கல் ஷாப்பில் சில பேர் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிக்கூட வரும் கண்ணாடி. ஒன்று பவர் இதுவாக இருக்கலாம், டிஸ்பேரிட்டி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பொறுத்துறது மேனுஃபேக்சரிங்லேயும் பிரச்சனை வரலாம். ஸோ எதுன்றது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போடுறது பெட்டர்.
2: பெட்டர் சார், சில நேரங்களில் ஏதோ ஒரு சின்ன தடங்கள் ஏற்படுது, இல்லை ஏதோ அதில் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின் போதாச்சும் அவங்க டாக்டர்கிட்ட வந்துட்டால் நம்ம பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
0: கட்டாயம், கட்டாயம், அப்போ தான் டாக்டர்கிட்டே வருவாங்க.
2: ரைட், வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்,
3: ஹலோ,
2: சொல்லுங்கள் சார், யாருங்க இந்த பேசுகிறீங்க?
3: நான் சித்தமல்லி ராஜமணி பேசுகிறேன் சார்.
2: சரிங்க சார், டாக்டர்கிட்ட பேசுங்க.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க
3: சார். எனக்கு இந்த ஒரு கண்ணில் வந்து ஒரு பக்கம் செதை வளர்ந்து இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் சங்கர் நேத்தையில, ஒரு 6 வருஷம் ஆயிட்டு இருக்கோம்.
0: சரிங்க,
3: திருப்பி இந்த பக்கத்துல அதே மாதிரி வளருது, திருப்பி அதே மாதிரி பண்ணிடணுமா?
0: கட்டாயம் பண்ணணுங்க. என்ன வயது ஆகுது?
3: எனக்கு 50 வயசு ஆகுது சார்.
0: ஓகே, தொழில் வந்து வெயிலே இருப்பீங்களா?
3: ஆமாம், மாரல நேர வெயில் தான் இருக்கும்.
0: அப்போ செதை வளர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்திங்க, தாராளமாக செஞ்சுக்கிறலாம், தப்பு கிடையாது.
3: சரி, அதே மாதிரி ஒரே ஒரு டவுட்டு, அதாவது இது இலவசமாக பண்ணுறதுக்கும் இல்லை காசு கட்டி பிறந்த வித்தியாசம் இல்லை சார்? இந்த புற குடிக்கிறாங்களா?
0: ஆமாம்,
3: அது இலவசமாக அந்த டாக்டர் அவங்க சொன்ன தங்கனது இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க, ஆனால் அது எப்படி இருக்குது? அதுதான் கேட்க.
0: கரெக்டுங்க, அதாவது நீங்கள் வந்து உடுப்பிலையும் சாப்பிட்லாம், டாஜ் ஹோட்டல்லையும் சாப்பிட்லாம் இல்லைங்களா, அது உங்கள் சாய்ஸ் தானே இல்லைங்களா? ஸோ அதாவது நீங்கள் போய் பண்ணுறதுனால தரக்குறைவு இருக்காது. அதனால் கண்ணுன்னு வரும்பொழுது யாருமே வந்து டாக்டர்ஸு ஃப்ரீயாக பண்ணுறாங்களோ, நம்ம செலவு பண்ணி பண்ணுறோமோ, கொஞ்சம் கருத்து எடுத்து தானே பண்ணுவாங்க இல்லைங்களா?
3: ஆமாங்க சார். ஆ, ஆமாங்க சார்,
0: அது அது அதுதான் முக்கியம்.
3: சரி சார், சரி,
0: சரிங்க
3: சார, தேங்க்யூ
2: சார். இப்போ இவர் சொல்லும்போதே இது கேள்விப்பட்டுறது, இல்லை பொதுவாக வந்து ஒரு சந்தேகமாக சொல்லுவாங்க சார், அதாவது ஒரு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீ அடுத்து கொஞ்ச நாள் இன்னொரு கண்ணிலையும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்கும். இது எப்படி சார், அது அந்த அளவுக்கு கரெக்டாக வருதா, இல்லை அது எப்படி சார்?
0: அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில், ஒரு காலத்தில் நாங்கள்லாம் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணுவோம், அது நல்லா குணமாயிடணும், ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும், அதுக்கு பிறகு அடுத்த கண் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா தையல் போடுற முறை வந்தது, ECCன்னு சொல்லுவோம். அந்த முறையில் பண்ணும்போது ஒரு மாதம் இல்லை 2 மாதம் அதில் அடுத்த கண்ணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நவீன முறையில் ஒரு 2 மில்லிமீட்டர் துவாரத்தில் நாங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரோம், லேசர் முறையிலையோ இல்லை ஃபேக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நமக்கு ரிக்கவரி பீரியட் ஜாஸ்தி. ஒன்று, ரெண்டாவது கேள்வி வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து 2 கண்ணும் ஏன் நாங்கள் வந்து அடுத்தடுத்து செய்யணும், இல்லை ஒரே நாள்லேயும் சில வாட்டி நாங்கள் வந்து 2 கண்ணும் சேர்த்து செய்கிறோம். சில பேர் அதான் முடியாமல் இருக்கலாம், வெளியூர்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், கால் கை நடக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை எலும்பு பிரச்சனை இருக்கலாம், அவங்களால போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கும்பொழுது, உடம்பில் மற்ற பிரச்சனைகள் இல்லை, கண் ஆப்ரேஷன் தாராளமாக 2 கண்ணும் செய்ய

0: எல்லாம்னு போது செஞ்சிடுறது நல்லது.
1: ஓகே சார்.
0: ஏன்னா அதை விட என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணு பண்ணிவிட்டு இன்னொரு கண்ணு கொஞ்ச நாள் கழித்து பண்ணும்பொழுது அந்த பார்வையோட வித்தியாசம் இருக்கும். ஒன்றுத்தில் ரொம்ப துல்லியமாக தெரியும், மற்றொரு கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாக இருக்கும். போப்போ அதை முத்திக்கிட்டே வரும்பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் இதனால் வந்து படியை தடுக்கி டெப்த்து தெரியாது, அந்த மாதிரி ஐசைட் பிரச்சனை வந்து வந்திருக்காங்க. அதனால் இப்போ நவீன முறையில் நாங்கள் வந்து உடனே செஞ்சிடறோம் ஆப்ரேஷன். ஒன்று செஞ்சு ஒரு அதில் மக்களுக்கு டைமும் சேவ் ஆகுது, ரெண்டாவது சம பார்வை கிடைக்குது.
1: சூப்பர் சார்,
0: ரைட்டுங்க.
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: சொல்லுங்கம்மா. வணக்கம்மா.
2: இது இந்த சொந்தத்துல கல்யாணம் ஆகி வருதுன்னு சொன்னீங்களே?
0: ஆமா.
2: அது பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பாதிப்புல இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் நல்லாதான் பிறந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது மாதிரி முன் தலைமுறையில இருந்தா வரும்ன்றீங்களா? அந்த மாதிரி எதனா அந்த பெண் அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைங்க நல்லா பிறந்து அந்த குழந்தைங்க அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்குமா சார்?
0: அதாவது இது வந்து ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மாலைக்கண் நோய் இருக்குது, இல்லைன்னா மற்ற அந்த பிறவியிலே கண்ணரம்பு வீக்காக இருக்குது, இல்லை கண் சிறுத்து இருக்குது அப்படிங்கும் பொழுது பார்த்துட்டு திருமணம் பண்ணுறது நல்லது. சரி, ரெண்டாவது சந்ததி அதாவது அடுத்த செகண்ட் ஜெனரேஷன் சொல்லுவோம், அவங்களுக்கு வரும்பொழுது ஒன்று அவங்க கேரியர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அவங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம். மூன்றாவது தலைமுறைன்னு வரும்பொழுது அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், 25%, சில பேருக்கு இல்லாமையும் இருக்கலாம். புரியுதுங்களாம்மா? ஸோ அதனால தான் வந்து முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் யாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததா இல்லை அவங்க முன்னோர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க.
1: சொல்லுங்க.
0: சில பேருக்கு வரும், 50% விழுக்காடு வரலாம், 50% இல்லாமல் இருக்கலாம், அவங்க வெறும் கேரியர்ஸாக இருக்கலாம். புரியுதுங்களாம்மா? ஸோ அதனால
2: பார்த்தோம். சரி சார், நான் ஒரு நிமிஷம் சார்
0: சொல்லுங்க.
2: நாங்கள் பார்த்தோம் செக் பண்ணோம்.
0: சரிங்கம்மா.
2: செக் பண்ணதுக்கு வந்து அவங்க வந்து உங்க மாமி அதாவது அப்பா சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மாதிரி இருந்தா குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, தலைமுறைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு
0: சொன்னாங்க.
2: இதுக்கு வந்து வைத்தியம் இருக்கா சார்? இதுக்கு வைத்தியம் உனக்கு கண்டுபிடிக்கலையா சார்? இந்த மாலைக்கண்ணுக்கு இந்த கிளாக்கோமாக்கு
0: எல்லாமே வந்து நமக்கு வந்து பாதிப்பு, அதாவது எதுவுமே வந்து சிலதெல்லாம் வந்து நமக்கு இப்போ மாலைக்கண் நோயின்னு இருக்குன்னு வைங்களேன், அதுலேயே பல வகைகள் இருக்குதுமா. அதில் வந்து சிலதெல்லாம் வந்து பார்வை கடைசி வரைக்கும் இருக்கும், பிரச்சனை இருக்காது. சிலருக்கு கம்ப்ளீட்டா போயிடும், ஏன்னா அதுல வந்து ரெண்டு நரம்பணுக்கள்ல ரெண்டு இருக்கு, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு சொல்லுவோம். அதுல மாலையில பாக்குற நரம்பணுக்களுக்கு பேரு ராட்ஸ். அதோடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரமே அது இப்போ நம்ம உயிர் வந்து 70-80 வயசு வரைக்கும்னா அந்த ராட்ஸோட லைஃப் வந்து ஒரு 50-60 தான் இருக்கும்மா. ஸோ அதனால அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து அந்த பார்வை போயிடுது. சிலருக்கு நம்ம வந்து வைட்டமின் ஏ கொடுத்து சரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்கு வந்து ரிசர்ச் நிறையா போயிட்டுருக்குங்கம்மா. அதாவது ஸ்டெம் செல்ஸு வேறு டைரெக்டாக வந்து பிரெயினுக்கு கண் பார்வையிலேருந்து பிரெயின் மூளைக்கு நரம்பில் வந்து நம்ம இமேஜ் செலுத்த முடியுமா அப்படின்னு அந்த ரிசர்ச் போயிட்டுருக்குமா. இன்னொன்று வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் கூட பண்ணுறாங்க இப்போது, ஜீன் தெரப்பின்னு சொல்றோம். அது இப்போதான் வந்திருக்கு.
2: அதுக்கு சரி சரி சார், ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா அதுக்கு எதுவும் வைத்தியம் ஒண்ணு கண்டுபிடிக்கலையா சார்? ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் சொன்னீங்க.
0: ஆஹா, இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. அதாவது அதுல வந்து அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு எந்த வகை, அதாவது வந்து ஆட்டோசோமல் டாமினண்டா, ரிசசிவா, எக்ஸலண்ட் ரிசசிவா, எந்த வகையில் இருக்குன்னு ஜீன் ஸ்டடி பண்ணால் தான் தெரியும். ஸோ அதில் வந்து அந்த சிவியாரிட்டி, சில பேருக்கு வந்து அவங்க ஆர்பி இருக்கும், மாலைக்கண்ணும் இருக்கும், அவங்க பாட்டில் தொடச்சே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு மட்டும் சிவியர் வெரைட்டி இருக்கும், அவங்களுக்கு வந்து பாதிப்பாயிடும். புரியுதுங்களாம்மா?
2: புரியுது சார். ஆனால் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போனது வந்து அது சுத்தமாக போயிட்டு அப்புறம் டாக்டர்

0: கிட்ட போய் எதுவும் பண்ண முடியாது. இனிமே
1: கஷ்டமா கஷ்டமா கஷ்டமா
0: கஷ்டமா. தேங்க் யூ சார்.
1: சரிங்க சரி சரி.
2: அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
3: ஹலோ, திருவர் கர்ஜன் சூரியநாராயணன் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: வயசு 64 இப்போ வந்து சங்கர் பார்த்தேன், ஒரு 8 கண்ணு பாரு சுத்தமா இல்லை.
1: சரிங்க, எதுனால இல்லை?
3: அவங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்க, டிசீஸ் ப்ராப்ளம் உனக்கு, குடும்பத்துல சின்ன பிள்ளை இருந்துருக்குது, அதனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துருக்கு சார். நரம்புலேருந்து வரல, நரம்பு மூளையில் வேற நரம்பு கட்டா இருக்கு, இதுவா இருக்கு, இன்வெர்ட் இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். ஒரு 2-3 பொறுத்து வாங்கன்னு சொன்னாங்க.
1: சரிங்க.
3: நான் இப்போ ஒரு 4-5 ஆகி போச்சு, போல 2 போல.
1: சரிங்க.
3: அது எதனா இம்ப்ரூவ்மெண்ட் எதனா இருக்காது, அதுக்கு அப்டேட் ஆயிருக்கா?
1: அது வந்து ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு என்ன நோய், ஏதாவது ஆப்டிக் நர்வ் டிசீஸு சிறு வயதுலேருந்து இருக்கா இல்லை நடுவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா?
3: இல்லை, சிறு வயசுலேருந்தே நான் 55 வரைக்கும் நான் எல்லா வேலை செஞ்சுருந்தேன்.
1: ஸ்மோக்கிங்லாம் உண்டுங்களா?
3: ஆமாம், அதெல்லாம் கிடையாது, எந்த பழக்கம் கிடையாது,
1: பழக்கம் இல்லை. ஆ சரி,
3: எந்த பழக்கம்
1: கிடையாது. ஆல்கால்
3: இதெல்லாம் முதல் சின்ன சின்ன டாக்டர்லாம் பார்த்தேன், அவர்கள் எல்லாம் சொன்னாங்க அங்கே போ, அங்கே போய் பாப்பா எல்லாம் சரி பண்ணுவாங்க, அங்கே பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க, நாங்கள்
1: சரி
3: போனோம் போனேன்.
1: ஓகே.
3: அவங்க லாஸ்ட் என்ன சொன்னாங்க, மூலையிலேருந்து வர நரம்பு கண்ணில் உங்களுக்கு பாரு டிசீஸ் இருக்கிறாங்க, குடும்பத்தில் யாராவது இருந்திருக்கான், சின்ன வயசுல இருந்திருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியல, வயசாக வயசாக அது காட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
1: சொன்னாங்க. அவங்கள கண்டினியூ பண்ணி பாருங்கள், சிலது நரம்பு வந்து பழுதாகிடுச்சுன்னு சொன்னால் அது நம்ம திருப்பியும் ஆப்டிக் நரம்புன்னு சொல்லுவோம், பழுதாகிடுச்சுன்னா அதை திருப்பி ட்ரீட் பண்ணுறது கஷ்டம்யா.
2: சார், இப்போ அதிகமாக நான் கேள்விப்படுறது இந்த டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறாங்க, அது எதனால சார்? பொதுவாகவே சர்க்கரை நோய் வர்றவங்களுக்கு இது பாதிப்படைய வாய்ப்பு இருக்குங்களா, இல்லை சில கேட்டகரிஸ் மட்டும் வருமா?
1: அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் வந்து டயபெட்டிஸ்னால் ஒரு 60-70 தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து 30 டயபெட்டிஸ் வர்ற ஆளுங்கள்லாம் இருக்குது, நிறைய பேர்
2: இப்போ
1: இருக்கிற டென்ஷனு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுனால. ஸோ இது வந்து சர்க்கரை நோயின்றது, அதுவும் வந்து அதோட ஜீன் அவங்க இதில் இருக்கும், ரத்தத்தில் இருக்கும். சிலருக்கு 50 வரலாம், 30 வரலாம், ஜுவனைல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், சில பேருக்கு 10 வருது. ஸோ இது இந்த சர்க்கரை நோய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குணப்படுத்தி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறோமோ, இது வந்து நம்ம ஜுரம் மாதிரி கிடையாதுங்க, அதாவது மருந்துக்கு மாத்திரை கொடுத்து உடனே தீர்வு அப்படி கிடையாது. இந்த சர்க்கரை வியாதிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாதிப்பு கம்மி. அதே மாதிரி இந்த சர்க்கரை நோயின்றது வந்து கண், ஹார்ட்டு, கிட்னி, நரம்பு 4 பாதிப்பு ஏற்படும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து வந்துருச்சே டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்துருச்சே எப்போ வருது? சில பேர் வந்து என்கிட்ட 20-30 கூட ரெட்டினா இஷ்யூ இல்லாமல் இருக்காங்க. எதனாலனா ஸ்ட்ரிக்ட்டு கண்ட்ரோல் டயபெட்டிஸு, அதனால
2: உணவு கட்டுப்பாடுனால.
1: வேற சில பேர் வந்து 4 கண் பார்வை குறையுது, பார்வையோட பிரச்சனை ஜாஸ்தியாகி ரத்த குழாய்கள் அடிபட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஒன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அவங்க எந்த அணுகுமுறையாக இருந்தாலும் மெயினாக அவங்க பார்க்க வேண்டியது சர்க்கரையோட அளவு கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டு அது கண்ட்ரோல்லே இருக்குன்னு சொல்லும் பொழுது பாதிப்பு கம்மி.
2: ஓகே சார்.
1: எப்போ வந்து அவங்களுக்கு சர்க்கரையினால் மேலே கீழே போகுதோ, டயபெட்டிக் ரெட்டினோபதி வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது, ப்ரீ ப்ராலிஃபரேட்டிவ், ப்ராலிஃபரேட்டிவ் ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு பார்வை இழக்கிற ஸ்டேஜும் இருக்குது, பிளைண்ட் ஆகிடுவாங்க சில பேர்.
2: ஸோ
1: அதனால் அவங்கெல்லாம் கட்டாயம் வந்து 6 ஒருக்கா கண் விழித்திரைய கட்டாயம் செக் பண்ணுறது நல்லதுங்க.
2: ஓகே சார். நிறைவான நேயர் வணக்கம், யாரும் இருந்து பேசுகிறீங்க? வணக்கம், பேசுங்க, சொல்லுங்க.
4: ஹலோ சார், வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்
4: சார், நான் சென்னையில இருந்து ஜாபிர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க
4: சார். என்னுடைய பார்வை எனக்கு 38 வயது இருக்கு.
1: சரிங்க.
4: சரிங்களா, எனக்கு பார்வை வந்து கம்மியாச்சு சார். என்ன டாக்டர் போய் செக் பண்ணேன்.
1: சரி.
4: டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூலையில இருந்து கண்ணுக்கு போற நரம்பு இருக்கு இல்லையா,
1: சரிங்க,
4: அந்த நரம்புல வந்து பாதிப்பு சொல்றாங்க.
1: சரிங்களா. சரி.
4: அதனால எனக்கு பார்வை போறதுக்கு வாய்ப்பே இல்லை சொல்றாங்க சார். கண்ணாடி போடாலும் உங்களுக்கு சான்சஸ் இல்ல, ஆபரேஷன் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல, எதுவும் உங்களுக்கு

0: பிரச்சனையே இல்லை சொல்றாங்க எல்லா டாக்டர்ஸும். லாஸ்ட் டைம் ஒரு 6 மாசம் முன்னாடி கூட போய் செக்
1: பண்ணேன்
0: அகர்வால் டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல்ல, அவங்களும் ஸ்கேனிங் பண்ணாங்க.
1: சரிங்க,
0: ஸ்கேனிங் பண்ணிட்டு அதுல ஏதோ அது ரெட் ஏதோ காட்டு சொன்னாங்க இல்ல, ஸ்கேன் ரிப்போர்ட்ல அந்த ரெட் வந்தா உங்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாது சார், கிரீன்லாம் வந்தா ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சொல்லி கைவிட்டாங்க.
1: என்ன செய்யணும் அப்படிங்கறது யோசனை பண்ணுங்க. அதான் எதுல நரம்புலயா ரெட்டினாலயா இல்லன்னா ஆப்டிக் நரம்புல நரம்புலயா எதுல பாதிப்புன்றத பாத்துக்கிட்டு தான் சொல்ல முடியும் ஐயா.
0: என்னன்றது
1: கேட்டுக்கிடுங்க. அது
0: மெயின்
1: நரம்பு சத்து என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறங்க நல்லதுங்க. நரம்பு மட்டும் பாதிப்பு இருந்ததுன்னா ஆப்டிக் நரம்பு பாதிப்பு இருந்ததுன்னா அது சரி செய்யறது அதுக்கு வீக்காக இருக்கலாம், அதாவது ஆப்டிக் நியூரைட்டிஸ் சொல்லுவோம் இல்லாட்டினா பேப்பிலடிமா அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வந்து முதல்லயே பார்க்கும்பொழுது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே தவிர பாதிப்பு ஏற்பட்டு அதோடைய பின்விளைவுகளை சந்திக்கும் பொழுது அதுல வந்து சிகிச்சை கொடுத்தாலும் பிரயோஜனம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இருக்கிற பார்வை குறைய கூடாது. அது ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
2: சூப்பர் சார், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, நம்ம நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம் சார். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: ரொம்ப நன்றிங்க.
2: ஸோ சார், தேங்க்யூ.
1: தேங்க்ஸ்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவிக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவிக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் திருச்செந்தூரில் இன்று தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேசியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமால ரொம்ப சிம்பிளான ஒரு டாப்பிக்கில் தாங்க நம்ம கேம் விளாட போகிறோம். அதாவது நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக நினச்ச ஒரு பொய்யை சொல்லியிருந்திருப்போம், ஆனால் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சில நேரம் வந்து நம்ம சொன்ன பொய் ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பேப்பா அப்படின்னு நம்மளுக்கே ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-299-8608-0038 மற்றும் 044-299-5252-554. நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர் அப்படின்னு யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த கேம் ஷோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம்லாம் இருக்கும், அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன். சரி ஓகே, ஒரு நேயர்கள் சந்திச்சுட்டு போயிடுவோம். ஓகே வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
1: சார் கார்த்திக் பேசுமா?
0: சொல்லுங்க கார்த்திக், நீங்க குழந்தைத்தனமா சொல்லி மாட்டிக்கிட்ட ஒரு பொய்னா இது?
1: குழந்தைத்தனமா பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வந்து இன் பண்ண சொன்னேன் சார். ஃப்ரெண்டு கூட வந்து நான் சொல்லுவேன் வெளியே போகிறோம் நான் மாட்டி சொல்லிட்டேன் சார், அது அப்படியே மாட்டிக்கிட்டேன்.
0: இல்லை என்னது, என்ன சொல்ல நினைச்சீங்க, என்ன மாற்றி சொல்லிட்டீங்க?
1: நான் வந்து என்ன சொல்றேன், ஃப்ரெண்டு போய் படிக்கலாம் சொன்னேன் சார்.
0: அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? நேயர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-299-8608 மற்றும் 044-299-5254. வணக்கம், வணக்கம். ஓகே, ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். கோட் திரைப்படத்துலேருந்து கேட்டு நினைந்திருங்களேன். எஃப்எம் 103.4 எல்லாமே போதுமே செமதூள்.

0: நேயர்களே, 4 மணி 10 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில் நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சில சமயம் வந்துட்டு நம்ம ரொம்ப குழந்தைத்தனமாக பொய் சொல்லி மாட்டி வந்திருப்போம். அப்படி நீங்கள் சொன்னால் அந்த குழந்தைத்தனமான பொய் என்ன அப்படின்ற விவரங்களோட தான் நீங்கள் எங்கள் கூட பேச போகிறீங்க. நீங்கள் பேச வேண்டிய எண்கள் 0444-298-6, 0038 மற்றும் 0444-298-5252, 0554. வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க? சிறப்பு, சொல்லுங்க
1: சார். நான் ஸ்கூல் போகும்போது அம்மா காசு கொடுப்பாங்க.
0: சரி,
1: அப்பாட்ட காசு வந்து அப்பா சொல்ல அம்மாட்ட காசு வைப்பேன், அம்மா கொடுப்பாங்க அப்பாட்ட காசு வைப்பேன். அதுக்கு அப்பா சொன்னாரு, சரி நான் குடுக்கறேன் சொல்லாது சொன்னாரு. அப்பா அப்புறம் கட்டி முப்பது குடுத்துருவாரு, நீங்க ஏன் காசு கொடுத்தேன் காசு. ரெண்டு பேரும் மாடி நல்லா திட்டு திட்டு வாங்கி வச்சேன். நான் ரெண்டு பேரும் காசுவேன், ஆனா ரெண்டு பேரும் போய் போய் சொல்லுவேன், குடுக்கு குடுவேன். ரெண்டு பேரும் வாங்கி போய் சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு
0: மறுபடியும் திருப்பி அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொல்லுவீங்களே?
1: அதனால அப்பா வாங்கிவாரு, அம்மா வாங்கி தருவாங்க.
0: ஒரே கல்ல அது 4 மாங்காவா இருக்கு.
1: ஆனா அந்த குழந்தை நினைச்சு வர வர சார் அவங்களுக்கு ஜாலியா இருக்கும்.
0: ஓகே மேம், நன்றி. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: இனிய நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: அடையாளத்துல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். தலைப்பு நல்ல சூப்பரா இருக்குது.
0: சூப்பர், சொல்லுங்க.
2: ஸ்கூல் போறதுக்கு முதல்ல நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து

0: பீச்சு சுத்தி பார்க்கலாம் போயிடும் சார்.
1: சரி,
0: அது எங்க தங்கச்சி என்ன பண்ணிட்டு வீட்டுல சொல்லிச்சு,
1: மாட்டி
0: விட்டுட்டாங்க, வரல சுத்தம் பண்ணிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து செம மாத்து சார், பொய் சொல்லிட்டு போறியா?
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், உங்க பெயர்?
2: வளத்துடன்
1: சொல்லுங்க ஐயா.
2: படிக்கும் போது வீட்டுல சிறு பண்டம் வாங்கிட்டா காசு கொடுக்க மாட்டாங்க.
1: சரி,
2: நாங்க வீட்டுல அப்போ எனக்கு அம்மா தான் தகவலாறு இல்ல, அவங்க அம்மா எங்க அம்மா கிட்ட எம்மா டைம் டேபிள் பீஸ் ₹2 கொடுமான வாங்கிக்கல.
1: ஆனா எது எதுக்கோ கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா டைம் அது என்ன சொன்னீங்க?
2: டைம் டேபிள் பீஸ்.
1: பாருங்க, இப்படி உண்மையிலே உங்க ஸ்கூல்ல வாங்கினாங்களா?
2: அதெல்லாம் இல்லை, நாங்க சும்மா டைம் டேபிள் படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க.
1: நேர்களை நீங்களும் தொடர்ந்து பேசலாம். 0449-2980-0038 மற்றும் 0444-2952-5554. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க சார், நீங்க என்ன பொய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்க?
3: எப்பம் இது மாத்திட்டாங்க, ப்ரோக்ராம் தெரியாது சார், விவித் பாதி போட்டாங்க கும்பகோணத்துலேருந்து.
1: சரிங்க சார்,
3: சொல்லுங்க சார்.
1: அதான் சார், இப்போ சிம்பிள் சார், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சின்ன வயசில் நம்ம ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருப்போம் சார், இல்லை இப்போ கூட இருக்கட்டும், எப்பயோ ஒரு பொய் வந்து சொல்லி டக்குன்னு ஈஸியாக மாட்டியிருப்போம், அவசரப்பட்டு இவ்வளோ மோசமாகவடா பொய் சொல்லுவோம் அப்படின்னு நம்மளுக்கே தோணியிருக்கும்ல, அப்படி என்ன பொய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்க?
3: நான் காலேஜ் படிக்கும் போது இதுக்கு சினிமாவுக்கு போயிட்டேன், கட்டை அடிச்சுட்டு.
1: சரி,
3: சட்டை அடிச்சு வீட்டுக்கே லேட்டான்னு கேட்டாங்க, இல்லை நான் வந்து இங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னேன். அப்புறம் பார்த்தா சட்டை பையில அந்த டிக்கெட் இருந்துச்சு.
1: சரி,
3: ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படி நம்ம அப்படி உண்மையை ஒத்து வைத்தானே, அவனா ஒரு பொய்ய ஒரு உண்மையை மாதிரியே சின்ன பொய் சொல்லுன்னு சொல்லுவாங்க, அதனால சரண்பரையிட்ட
1: சரணாகதி அடைஞ்சிருக்கீங்க. சிறப்பு சார். இப்ப அம்மா விளக்குமாறு அப்பா இப்படி பல வித்தைகள் வச்சிருப்பாங்களே, எதை வச்சு அடிச்சாங்க? நல்லது சார், நன்றி சார்.
3: நன்றி.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்
4: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: ஐயா, நான் ஒரு வாட்டி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த குரூப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் சொன்னேன்.
1: சரி,
4: நானும் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா படுத்துக்கு போனோம். வீட்டுல அப்பா அம்மா வந்து திட்டுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் படுத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமா கொஞ்சம் நாள் போச்சு, போன உடனே ஆன்டி, உங்களுக்கு தெரியுமா நாங்க எல்லாருமே அந்த படத்துக்கு போனோம், சந்திரசேகர் உங்ககிட்ட சொல்லலையா? போன வாட்டி தான் ஆன்டி பார்த்தோம், சூப்பரா இருந்தது படம் அப்படின்னா. அட பாவி, நான் மறைச்சிட்டேன், நீ ஏண்டா வாயை விட்டு பண்ணிட்ட அப்படின்ட்டு. அவன் மூலியமா வீட்டுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா அப்பா அம்மா பயங்கரமா திட்டினாங்க, என்ன இது மாதிரி எல்லாம் செய்யற, இது மாதிரி எல்லாம் பண்ற, உன்னை நம்பிதானே ஒளியில விட்டோன்னா. அப்புறமா சாரி அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் கூட நினைச்சா பைசனும், அது கரெக்டா பொருந்த சொல்லிட்டோம், ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுத்துட்டானே எப்படி அப்படின்னு நினைச்சேன் சார்.
1: அதாவது நம்ம தப்பிச்சுட்டா அவன் மாட்டி விட்டானடா அப்படின்னு.
4: இதுக்குதான் நாலு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா பிளான் போட்டா அவங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மாதிரி சேர்த்து வச்சுக்கணும்.
1: நீங்க எப்பயாவது கேட்டீங்களா உண்மையாவே மறந்து சொல்லிட்டியா இல்ல வேணும்னே சொல்லிட்டியாடா அப்படின்னு?
4: நீ
1: சொல்லிட்டு போயிட்டடா.
4: அதேடா, நீ சொல்லிட்டு போயிட்டா குமுற குமுற வாங்கின திட்டம் மறக்குமா புண்ணா போச்சே நெஞ்சம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன்.
1: ஓகே, நன்றி சந்திரசேகர்.
4: தேங்க்யூ.
1: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
5: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க சார்.
5: நான் வந்து ஆரம்ப பள்ளியில படிக்கும்போது

0: பள்ளி கொடுத்த கட் பண்ணிட்டு நான் வந்து 10 மணிக்கு ஆச்சு சினிமாவுக்கு போயிருந்தேன்.
1: அப்பவே ஆரம்ப பள்ளியில படிக்கும் போதே?
0: ஆமா.
1: சரி,
0: அப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நாங்க பாத்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, என்னதான் பள்ளிக்கூடத்துக்கு போகாம சினிமா கோட்டையில வந்து நிக்கிறேன்னாரு. நான் ஒரு பையனை பார்க்க வந்தேன், சார் பார்க்கிட்டு வர சொன்னாங்க, அவனை தேட வந்தேன் அப்படின்னா அவரு வீட்டுல போட்டு கொடுத்துட்டாரு. எங்க வீட்டுல
1: ஐயோ
0: பையன் சினிமா கோட்டையில சொல்லிவிட்டாரு.
1: சரி,
0: அது மாதிரி வீட்டுல வந்து கேட்டாங்க, எங்கடா ஸ்கூலுக்கு போனியா, எங்க போன அப்படின்னு கேட்டாங்க வீட்டுல. நான் ஸ்கூலுக்கு தான் போனேன் அப்படின்னா, இல்ல உன்ன சினிமா கோட்டையில பார்த்துதான் சொன்னாங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாங்க.
1: சரி,
0: அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டேன். தியேட்டருக்கு சினிமா பார்க்கலாம் போனோம் சொல்லி ஒத்துக்கிட்டேன். சின்ன பிள்ளைங்க ஒரே போய் சொன்னேன் வீட்டுல.
1: சிறப்புங்க. அப்ப
0: நீங்க ஞாபகத்துல இருக்கு,
1: அப்ப நீங்க ஒரே போய் தான் சொல்லிருக்கீங்க அப்படியா?
0: ஆமா சார், ஒரு போய் தான் சொன்ன.
1: சில நேரம் சில விஷயங்கள் நல்லதுக்கு தான் சார். பாருங்க, அன்னைக்கு ஒரே விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு பொய்யே மறந்துட்டீங்க அப்படின்னு பாருங்களேன்.
2: என்ன
1: ஆச்சு?
2: அது தன்னஜீவிக்கு போனா எப்பவுமே அவங்க சாப்பாடு ஏதாவது சாப்பிடதான் சொல்லுவாங்க கண்டிப்பா.
1: ஓகே,
2: அதனால என்ன ஒரு தீபாவளி அன்னைக்கு என் தம்பி எல்லாம் தீபாவளிக்கு எல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் வெயிட்
1: பண்ணிருந்தேன்.
2: அவர் அன்னைக்கு பார்த்தா ஒரு சீக்கிரம் வந்துட்டு போயிடுவார், வந்தா கூட 4 மணிக்குன்னு 4 மணி அது மாதிரி எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட்
1: பண்ணேன்.
2: 7 மணி கூட வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அங்க கிட்டானா எனக்கு போறது பயமா இருக்கும்ட்டு 7 மணிக்கு மேல கிளம்பி போனாங்க.
1: ஓகே,
2: அங்க என்ன பண்ணிருக்கா அன்னைக்கு பார்த்து எல்லாம் தீபாவளிக்கு போயிட்டு எல்லாம் போயும்போது எல்லாம் தீபாவளி பட்டாசு அதெல்லாம் வாங்கிட்டு கூடாது, போய் எல்லாம் செருப்பு மொத்தமா ஷூ கடையில போய் எல்லாம் ஷூ வாங்கிட்டு போயிருக்காங்க. வந்துட்டாங்க, அங்கேயே வெயிட்
1: பண்ணிருந்தேன்.
2: பட்ட படம் பார்த்தா உங்க ஒரு இது ஃபார்மாட்டி கேக்குற மாதிரி சாப்பிட்டியான்றாங்க. சாப்பிட்டாச்சு சார், இவங்களாம் வெளில சாப்பிட்டு வந்திருப்பாங்க. இது நம்ம போய் அவங்க தொந்தரவு பண்ணோம், அவங்க நம்மளே போட்டு சாப்பிடவும் விட மாட்டாங்க எங்க தங்கச்சி.
1: புரியுது.
2: அதனால வந்து இப்போ அவ்வளவு டயர்டா அங்கே போயிட்டு நல்லா ஓட்டல ஒரு பொடி பிடிச்சிட்டு வந்துருப்பாங்கன்ட்டு நான் சொல்லவே இல்லை. கட்சியில் நிறைய வேஸ்டா போச்சு சார், இருந்து சாப்பாடுலாம் நிறைய.
1: அடடா, சொல்லிருக்கலாமான்னு தோணுதா?
2: சாப்பாடுலாம் இருந்தே தான் வெளில சாப்பிட்டு வந்திருப்பாங்க.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம மீண்டும் இணையலாம்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 4:21 நெருங்கிட்டு இருக்கு. நேர்களை நாம் அணிந்த குழந்தை நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? நம்ம கூட இணைய போற அடுத்த நேர் யாருன்னு பார்க்கறது முன்னாடி டாபிக் வதற இன்னொரு முறை சொல்லிடுறேன். அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு சில பொய் சொல்கிறோம்னு நினைப்போம், பார்த்தா அதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சில நேரம் நம்ம பொய் சொல்லும்போதே அது ரொம்ப சப்பையாக தான் இருக்கும், அப்பயும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி நீங்கள் மாட்டிக்கிட்ட பொய்யை தான் இப்போ என்கிட்ட சொல்ல போகிறீங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமாக இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: சொல்லுங்கள் சார்.
4: செந்தில் கண்ணன் பேசலாம்.
3: சொல்லுங்கள் சார்.
4: என்ன நிகழ்ச்சி சார்?
3: சார், இது ஃபன் பண்ணலாமா? இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, சின்ன வயசில் ஏதாவது பொய் சொல்லியிருப்போம், இல்லை இப்போ கூட பொய் சொல்லியிருப்போம், அந்த பொய் சொல்லி டக்குன்னு மாட்டியிருப்போம் அப்பயே, அது மாதிரி நீங்கள் சொல்லி மாட்டிக்கிட்ட பொய் என்ன?
4: நான் பொய் சொல்ல மாட்டேன் சார்.
3: சார், இதுவே ஒரு பெரிய பொய்.
4: அதிகமாக பொய் பேச மாட்டேன் சார்.
3: பாருங்க, முன்னாடி பேச மாட்டீங்க, இப்போ அதிகமாக பேச மாட்டீங்க, அடுத்து
4: சொல்லவே மாட்டேன் சார். பொய் சொல்ல மாட்டேன் சார். சின்ன பிள்ளை பொய் சொல்ல மாட்டேன்.
3: சரிங்க,
4: பிடிக்காது. பொய் சொல்றவங்களையும் பிடிக்காது.

0: ஆமாம் சார்.
1: சரிங்க சார், சரி சார். தப்பி தவறி ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லியிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்க.
0: நினைப்பிலையே சார்.
1: பாருங்க, நினைவுலயே இல்லாத அளவுக்கு தான் நீங்க பொய் சொல்லிருக்கீங்கன்னா கேட்க எனக்கு பிரமிப்பா இருக்கே. இருந்தாலும் உள்ளூர இதுவே ஒரு பொய்யா இருக்குமோ எனக்கு ஒரு குட்டி சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் இருக்கட்டும். ஓகே சார், நன்றி நன்றி சார். நேயர்களே, நீங்களும் கூச்சப்படாம நீங்க என்ன பொய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்கன்னு என்கிட்ட நீங்க தொடர்பு பேசலாம். பேச வேண்டிய எண்கள் 0449 2986 00 மற்றும் 38 மற்றும் 0449 2952 5254. ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, ஜாலியாக அப்படியே விளையாடுங்க, கூச்சப்படாமல் அந்த பொய்யை சொல்லுங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், உங்க பெயர்? சரி, ஓகே, ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். லப்பர் பந்த திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போவில் நம்ம என்ன நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஃபன் பண்ணலாமா தாங்க. சிம்பிளான ஒரு டாபிக் தான், அதாவது நம்ம பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட கதையை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சின்ன பொய்யாகவும் இருக்கலாம், பெரிய பொய்யாகவும் இருக்கலாம், ஆனால் மாட்டிக்கிட்ட கதை தான். ஓகே, வணக்கம். யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்கள் பெயர்?

0: ஓகே சார். இப்போ இல்லை சார், இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க சின்ன வயசில், இல்லை இப்போ கூட நம்ம சொன்ன விஷயம் வந்து பொய் வந்து சின்னதாக ஒரு மழலைத்தனமாக இருந்திருக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி நீங்கள் சொல்லி மாட்டிக்கிட்ட பொய் என்ன சார்?
1: நானா சார்?
0: ஆமாம் சார்.
1: ஸ்கூலுக்கு ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது ஸ்கூல் லேட்டாக போவேன் சார் நான்.
0: ஓகே.
1: அப்போ ஹாஸ்டல் தான் சார் தங்கி படிச்சிருந்தேன்.
0: சரிங்க சார்.
1: அப்போ ஏதாவது லேட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருந்தேன் கேட்பாங்க சார். பாத்ரூம் போயிட்டு இருந்தேன், ஏதாவது போய் சார் சமாளிக்கிறேன் சார்.
0: ஓகே சார், நன்றிங்க சார்.
1: நன்றி சார்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. நீ இந்த இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு தொடர்பு பண்ணிக்கிறேன்.
0: சிறப்புங்கய்யா, மிகச்சிறப்பான தொடக்கம். இப்போது வாருங்கள், நாம் பொய் படலத்துக்கு செல்வோம்.
2: பொய் படலத்துக்கு, அதாவது பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் இல்லைன்னு சொல்லுவா பார்த்தீங்களா?
0: சரி,
2: ஆனா வந்து நான் போஜனத்துக்காக பொய் சொல்லியிருக்கேன்.
0: என்ன போய் ஏதாவது கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ள வீட்டுக்காரன் அப்படி இல்லை,
2: நீங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி இல்லை, இது வித்தியாசமா இருக்கும்.
0: சரி சொல்லுங்க.
2: கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதாவது எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா ஒரு சீருக்கு பார்த்தேடா.
0: ஆமா.
2: அப்ப அந்த காலத்திலே வந்து சிறுவனத்துக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டுல லீவு தராங்க, அந்த காலத்துல லீவு கிடையாது.
0: சரி,
2: கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் லீவு உண்டு. அப்போ வந்து இங்க எல்லா வீட்லயும் திருவோணத்துக்கு கேரள மக்கள் கொண்டாடுற மாதிரி பாயாசத்தை பிரதமன் சொல்லுவாங்க, அது எல்லா வீட்லயும் ப்ரிப்பேர்
0: பண்ணுவாங்க.
2: அப்போ எங்க வீட்டுல இருந்து நான் எங்க மதியத்துக்கு ஒரு 3 மணி போல மதிய, அதாவது பிற்பகல் 3 மணி போல எங்க சித்தியம்மா வீட்டுக்கு போனேன்.
0: சரி.
2: அங்க போன இடத்துல வந்து அங்க எங்களுக்கு சில விசாரிச்சிருந்து பாயாசம் கொடுத்தாங்க எனக்கு. அதாவது எங்க வீட்டுல வந்து பருப்பு பாயாசம் வச்சிருந்தாங்க, அங்க அடை பாயாசம் வச்சிருந்தாங்க.
0: சரி.
2: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் அவங்களுக்கு அவங்க கேட்டாங்க, அங்க ஆத்துல என்ன பாயசம் வச்சான்னு கேட்டாங்க. நம்ம ஆத்துல பாயசமே வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அந்த ஒர்க்கப்ப பாயசமும் குடிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து அவங்க வந்து அங்க ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ குழந்தைங்க இவ்வளவு வீட்டுல வந்து நானும் பொழுதும் அதுமாட்டு பாயசம் வைக்காம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எங்க பாட்டி அம்மா ஒரு தூக்குவாடியதான் பாயசத்தை கொண்டு எங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
0: அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. சரி.
2: அவங்க வந்து பிள்ளைங்களுக்காக மற்றவர்களுக்கு சாப்பிடணுமே நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவ பேஷண்ட் இருக்க சொல்ற கேட்டிருக்கா, ஏன் இன்னைக்கு பாயசம் வைக்கலன்னு கேட்டிருக்கா. வச்சோமே வீட்டுல இன்னைக்கு பருப்பு பாயசம் வச்சோமே, அப்ப என்னோட பேர் சொல்லி அவன் ஆத்துக்கு வந்துடுச்சு வந்து பாயசம் வைக்கலன்னா சொன்னான்னு சொல்லி. அப்பட நான் விளையாட்டு முடிஞ்சு வீட்டுல வந்துட்டு அவள் எல்லாம் பேசிட்டு இருக்கா. எங்க அந்த வாளியும் எங்க பாட்டியும் பதில் எனக்கு மனசுல வந்து மனசுல அதாவது ரொம்ப படபடப்பாயிடுச்சு. எப்படியாவது எங்க போய் சொல்லிதான் வந்து மாட்டிட்டு இருப்பாங்களே. அதே மாதிரி எங்க பாட்டி இருக்கிறச்சு எதுவும் கேட்கலையா, அவ போனப்புறம் கேட்டா நமக்கு தந்த பாயசம் போறாத வச்சிருமே ஆத்துல போய் அவாத்துல போய் பாயசம் சாப்பிட்டுருக்கேன். நான் அந்த உரிமையோடு சொன்ன பொய்ய மறைக்கிறதா, அது நம்மாத்து தானே, நம்ம பாட்டி அண்டதானே இருக்கா, இது அக்கா வீடு அது தங்கச்சி வீடு, அதனால உரிமையோடு சாப்பிட்டேன்னு சொன்னேன்
0: பாத்தீங்களா. அவ்வளவுதான், பெருசா ஏதாவது அடி விலகலையா? அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க.
2: அடி விழல, பாயசம் தானே, அதுதான் அடி விழல, வேற வேறதா அப்படின்னு போட்டுப்படுது.
0: சரிங்க.
2: அதாவது போஜன பொய் சின்ன வயசு போஜனம் இல்லைன்னு சொல்ல பத்தல, நான் போஜனத்துக்காக பொய் சொல்லியிருக்கேன்.
0: சிறப்புங்க, ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றிங்க. ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் இணையலாம்.
3: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன்மன் லாமா. ஃபன்மன் லாமாவில் என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது குழந்தைத்தனமாக நம்ம சொல்லி மாட்டிக்கிட்ட அந்த பொய் என்ன அப்படின்றத தான் நேயர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது, சிலருக்கு நினைவுகள் இருக்குது, சிலருக்கு அந்த எப்படி சொல்கிறது, பழங்காலத்துக்கு நம்மளை கூட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட வாழ்க்கையோட அதை கனெக்ட் பண்ணி சிலரெல்லாம் ஒரு பொய் சொல்லிட்டோமே அது மாட்டிங்கிச்சேன்ற

அந்த கில்ட்னஸில். அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே நான் பொய்யே சொன்னதில்லைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஓகே, நம்ம கூட இணைப்பு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சரி, ஓகே, ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். மயன் திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடல் உங்களுக்கு காத்துட்ருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 4:38 ஆயிட்டு இருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? சிம்பிளுங்க இன்னைக்கு டாப்பிக்கு. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருப்போம், அது ஈஸியான பொய்யா இருக்கும் இல்லை டஃப்பான பொய்யா, ஆனால் சொன்ன உடனே மாட்டிக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் அடி வலி அது வேற, சில நேரம் அது காமெடியாக கூட முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட கதையை தான் எங்கிட்ட சொல்ல போகிறீங்க. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6008 மற்றும் 0444-295-2055. நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், மாதவத்திலேருந்து நிச்சயா பேசுகிறேன். நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது 8th standard படிக்கும்போது இது என்ன ரேங்க் கார்டு கொடுத்தாங்க, பொண்ணுக்கு நாங்க இது கொடுத்தவங்க ரேங்க் கார்டு காமிச்சிச்சான்னு கேட்டாங்க. அன்னைக்கு நடந்து நடக்கும் வேற எங்கேயுமே மறுநாள் வியாபாரி வீட்டு பிள்ளையா இருந்துகிட்டு உனக்கு மேக்ஸ் வரலன்னு சொல்லி அடிச்சாங்க. அந்த அடுக்கத்தை பார்த்தாத இது பண்ணவே முடியாது, கையும் காலும் உதறது அப்படியே.
0: சரி, ஏன் சொல்லலப்பா, ஏன் போய் சொன்னான்னு கேட்டிருப்பாங்களா,
1: அதுக்கு என்ன சொன்னீங்க? அதான் ஏன் போய் சொன்ன, ஃபெயில் ஆயிட்டு இல்ல மேக்ஸ் இல்ல அதனால போய் சொல்லிட்டு சொல்லிட்டேன்.
0: சரிதான், நல்ல வேலை. அதுக்கப்புறம் மேக்ஸ்ல என்ன ஆச்சு, உங்க கதை பாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: அதுக்கப்புறம் பாஸ் ஆயிட்டேன், நான் டெஸ்ட் பாஸ் எடுத்து அது பாஸ் ஆயிட்டேன்.
0: சூப்பர், நன்றிமா.
1: நன்றி.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கோயம்புத்தூர் பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன்,
2: நல்லா இருக்கீங்க சார்?
0: ரொம்ப நல்லமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். ரெண்டு விஷயம் சார். அதே மாதிரி ரெக்கார்டர்ல நான் இப்ப ஏது ரிசல்ட் காட்டல, மார்க் கம்மி ஆயிச்சு.
0: சரி,
2: அப்பா கிட்ட சம்ம திட்டு வாங்கினேன்.
0: தர்மடி விழுந்துச்சுங்களா விழலையா?
2: ஆமா, திட்டு சொல்றாங்க எங்க அம்மா, வெளியில எங்க எரியுது இங்க எரியல பாடி சொல்றாங்க எங்க அப்பால. அதெல்லாம் முடியாது பாரு, கோணில எரியுது ஒரே புக வாசம் வந்து இங்க என்ன அக்க தொட்டுல எரியுதுன்ற அம்ம கத்துறாரு எங்க அப்பா.
3: முன்னாடி ரோல நேரா அந்த சீட்டு காலை தூக்கி மேல வச்சிருக்கேன், எனக்கு நேரா எனக்கு தேரி மாஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு சார், தெரியல. கடைசியா இண்டோர்ல இருந்து லைட்டு போட்டு இண்டோர்ல விட்டாங்க பாருங்க சார், பார்த்தா அவரு சார் மறுநாள் வந்து பெஞ்சு மேல ஏறு நில்லு நீங்க அப்படின்ட்டாங்க எல்லாரையும், ஒரு 7 பேரையும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு சார்.
0: சொல்ல வேண்டியதானே சார், நீங்களும் தானே கட் அடிச்சுட்டு இங்க படத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
3: நீ வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்ன.
0: ஓ, அதனால
3: அதனால எழுந்து நில்லுன்னு சார். ஒரு மணி நேரம் நின்னுட்டோம் சார் பெஞ்சு மேல.
0: சரிங்க சார், சூப்பர் சார். அதுக்கப்புறம் போய் சொல்றதை விட்டுட்டீங்களா, கன்னியூ பண்ணீங்களா சார்?
3: இல்ல சார்.
0: சார், அதுக்கப்புறம் போய் சொல்றதே விட்டுட்டேன்ப்பா, அந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லப்பா, அப்பப்ப சொல்லுவேன்.
3: சொல்றது இல்ல, எப்பயாவது சொல்லுவேன் சார், அதிகமா சொல்றது இல்ல சார்.
0: சரிங்க சார், ஓகே சார், நன்றி சார்.
3: தேங்க்யூ சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? நேர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். பேச வேண்டிய எண்கள் 0449-298-6008

0: எட்டு மற்றும் 044-295-2552-55 ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். பில்லா திரைப்படத்திலிருந்து வெத்தலைய போட்டேண்டி அந்த பாட்டு தான் கேட்டு இணைந்திருங்கள்.
1: Joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy.

நேரம் 4:47 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைத்தனமாக நாம் சொல்லி மாட்டிக்கிட்ட பொய்கள் என்னென்ன அப்படின்றத நேயர்கள் என்னோட பகிர்ந்துட்டுருக்கீங்க. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6008 மற்றும் 0449-298-3552.

0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: மாலை இனி வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பெயர்?
1: கோபால், கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: சொல்லுங்க கோபால்
1: சார். நான் ஆன்லைன்ல கேட்டேன்,
0: சரிங்க சார். சிம்பிள் சார், இப்ப நம்ம சின்ன வயசுலயோ இல்ல இப்பயே கூட இருக்கட்டும், ஒரு பொய் சொல்லியிருப்போம், ஆனா உடனே மாட்டி இருந்திருப்போம். அப்படி நீங்க மாட்டிக்கிட்ட பொய்கள் என்ன சார்?
1: எங்க வீட்டுக்காரிட்ட அடி அடிக்க மாட்டிக்கிறேன் சார்.
0: அது யூனிவர்சல் ட்ரூத்.
1: ஏதோ ஒரு பொய் சொல்லிடுவேன். அது டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி சின்ன சின்ன சண்டை நடந்துட்டே இருக்கு எங்க
0: வீட்டுல. மாட்டிக்கிட்டே இருப்பீங்க? எங்க நீங்க இப்படி சொன்னீங்க, அப்படி அவங்க நடந்துருச்சு.
1: ஆமா
0: சரி,
1: வேணும்னே எதனா வாங்கிட சொல்லுவாங்க. நான் கடை, எனது கடை வச்சிருக்கேன், ஸ்டேஷனரி கடை.
0: சரிங்க சார்.
1: அவங்க எதனா வாங்கிட சொல்லுவாங்க, அதை வாங்கணும் இதை வாங்கணும் வேணும்னே. அவன் அனுப்பிச்சு வாங்கிட்டு வரல, நாளைக்கு வாங்கிக்கலான்னு. நாளைக்கு கேட்டா ஏதோ ஒரு பதில் சொல்லப்பான். அது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை நடந்துட்டே இருக்கு எங்க வீட்டுல.
0: அத சொல்லுங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலன்னாதான் அதிசயம்.
1: ஆமாங்க,
0: சிறப்பு.
1: எனக்கு 69 வயசுங்க, 82 கல்யாணம்
0: பண்ணிக்கினேன்.
1: 82 கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 18-44 வருஷம் ஆகுது.
0: 44
1: வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் சின்ன சின்ன சண்டை நடக்குது எனக்கு எங்க வீட்டுக்கு. அதுக்கு முன்னா நல்லதா இருந்தோம். வயசாக சின்ன சின்ன ஏதோ ஒரு கஷ்டம் சொல்லும் போது அவங்க எதனா கேட்பாங்க, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுக்கும் போது ஏதோ ஒரு சாட்சி சொல்லிடுவேன்.
0: சரி, இப்ப ஏழாமையால சொல்றீங்களா இல்ல அத வேணுனே ஒரு குறும்புத்தனமா பண்றீங்க?
1: வேணுமே வேணுமே பண்ணுவேன்.
0: அப்ப சண்டை போடத்தானே செய்வாங்க.
1: நீ அவ்வளவு காசு குடுக்கற, அடுத்தவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு காசு குடுக்கற, வராதெல்லாம் இருக்குது. நீ எனக்கு மட்டும் செலவு பண்ற, அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்களா, நான் வெறும் 50 தான் தரலாம்.
0: சரிங்க,
1: அந்த மாதிரி எல்லாம் இருக்கு
0: பாருங்க. அப்ப வேணும்னே அவங்கள நீங்க சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமா ஆமா,
0: சரிங்க.
1: எனக்கு நான் எதுவும் சேர்த்தியது இல்லைங்க, என் பிள்ளைங்க எங்க மனைவிக்கு தான் சேர்த்து கொடுக்குறேன்.
0: ஓகே ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: வாய்ப்பு நன்றி ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? பொதுவாகவே நான் முன்னாடியே சொல்லிடலாம் நினைச்சேன், கணவன் மனைவிக்குள்ள போய் சொல்ற பொய்யெல்லாம் நீங்க சொல்ல வேணாம். ஏன்னா எப்படின்னாலும் கணவன் மனைவி கிட்ட போய் சொல்றதா இருக்கட்டும், இல்ல மனைவி கணவன்கிட்ட போய் சொல்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன பொய்கள் ஒரு குறும்புத்தனமா இருக்கலாம். ஆனா உன்னிப்பா பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க கிட்ட சொல்றது மாட்டிப்போம், ஏன்னா நம்ம கூடயே எனி டைம் இருக்காங்க இல்லைங்களா. அப்போ ஸோ ஈஸியா மாட்டிக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால போய் சொல்றவங்க யோசிச்சு சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன். உங்க பெயர்?
2: என் பேரு ராஜலட்சுமி வெஸ்ட் மாங்குளம். இந்த டாபிக் அவசியம் வந்து லைன் கிடைக்கணுமே முதல்ல இருந்து டைப் பண்ணி கிடைச்சிட்டு. பசங்க கொண்டுட்டு போய் ஸ்கூல்ல நடந்து கொண்டுட்டு போய் விடுற காலம். அப்ப எல்லாம் இந்த ஆட்டோ இதெல்லாம் கிடையாது.
0: சரி,
2: கிடையாதுன்னு இல்ல, வசதி இல்ல.
0: சரி,
2: கொண்டுட்டு போய் பசங்களை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தா ஸ்கூலுக்கு வந்துடும். கொண்டுட்டு போய் விட்டுட்டு திரும்பி வர்றப்ப அங்க வந்தவங்க எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராருன்னு சொல்லிட்டாங்க.
0: சரி,
2: எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவங்களெல்லாம் பாக்கணும்னு. நின்னுட்டா, நின்னா 9:30 நின்னா அவங்க வர்றாங்கன்னு வரலாம். ஆனா நான் வெளியில வர முடியாத அளவுக்கு எனக்கு முன்னாடி ஜனங்க நிறைய நிக்குதுங்க.
0: சரி, இப்ப குழந்தைய விட்டுட்டு வந்துட்டீங்களா? விடாமையே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டான், வந்து சமைச்சு சாப்பாடு லஞ்ச் எடுத்துட்டு போகும்.
0: ஓகே,
2: கணவர் கடை வச்சிருக்கிற ஒரு பிசினஸ் மேன, அவர் 1 மணிக்கு சாப்பிட வருவார். எனக்கு வெளியில வந்துட்டாங்க, அவங்கள பாக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வெளியில வந்துட்டா போதும்னா எனக்கு முன்னாடி ஒரு அவ்வளவு ஜனங்க நிக்குது, அதை நவுத்திட்டு என்னால வர முடியாத அளவுக்கு லாக் ஆனது மாரி ஆயிட்டான்.
0: அப்புறம் என்னதான் ஆச்சு?
2: ஆனா வந்தாங்க, தலைவர் வந்தாங்க, பார்த்தா சந்தோஷம், மனசுக்கு சந்தோஷம். ஆனா சமையல் செய்யறதுக்குள்ளார எங்கூட்டு தலைவர் வந்துட்டாரு. ஏன், என்ன ஆச்சுது? இல்லைங்க, போனா இந்த பசங்களுக்கு அப்புறம் என்னமோ பிரின்சிபல் நிக்க சொன்னாங்க, என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தேன், பார்த்தேன், பேசினேன், அதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டுது, நிறைய பேரை நிக்க வச்சு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, எனக்கு சப்போஸ் தெரிஞ்சிட்டா என்ன செய்யுதுங்கிற ஒரு பயத்துல ராத்திரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி எனக்கு தெரியும், நீயா சொல்லிட்டோன்னுதான் நான் விட்டுட்டேன். எங்க திருவழியா தானே அவரு போனாரு, நீ பார்த்து
0: கட்டமைக்கிறதுக்காகவே சிலர் வேற வேற பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
2: அது வந்து நிறைய பிரச்சனைகளை தான் கொண்டு போய் விடும, ஒழிய ஒத்து வராது வாழ்க்கைக்கு.
0: கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களே கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். அதை உண்மையாக்குறதுக்கு உண்மையாவே கார் டயரை பஞ்சர் பண்ணிட்டாங்க. பாருங்க இதுதான் அந்த பொய்யோட.
2: இதுதான் அதுதான் பொது.

0: எதுவுமே வந்து நம்ம சாதாரணமா உடம்பு சரியா இல்லைன்னு சொல்லிடுறோம்னு வச்சுங்க, சோதனை இன்னைக்கோ மறுநாளோ அவங்களுக்கு உடம்பு முடியாத போயிடும்.
1: ஆமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதனாலயே சில நேரம் எதுக்குப்பா போய் சொல்லிக்கிட்டே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
0: அதனால மேக்சிமம் போய் சொல்லாம வாழ முடியாது, இருந்தாலும் எல்லாத்துக்கும் போய் சொல்லக்கூடாது.
1: சூப்பர், நன்றி.
0: நன்றிமா, நன்றி.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பெயர்? சொல்லுங்க சார். நீங்க பேசுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கேன், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கலையே. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: சார் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் ராமநாதபுரம் ஷாப்பிங் முடியல இருந்து முருகன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க முருகன்.
3: சார் இது சொல்லுங்க,
1: என்ன டாபிக்கா? சின்ன வயசுல ஏதாவது ஒரு பொய் சொல்லி டக்குன்னு மாட்டிருப்போம், இல்ல இப்ப கூட இருக்கலாம், ஆனா பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட கதைகள் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்.
3: விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நாங்க வந்து விளையாடங்கிட்டு கிரிக்கெட் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் சார்.
1: சரி,
3: பக்கத்துல கிரிக்கெட் விளையாட போனா இந்த புளியங்க இந்த புளியங்காய் வந்து நம்ம வந்து பறிச்சு திங்கிறது சிறிய வயசுல இருந்து அப்படி மொத்தமா எல்லாரும் மட்டும் நிறைய அஞ்சு எல்லாரையும் போட்டு சாப்பிடுவான்.
1: சரி,
3: எனக்கு பக்கத்துல விளையாடுக்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாங்கெல்லாம் மொத்தம் விளையாடுறப்ப மரத்துல ஏறி பறிக்கிறப்போ இறங்குறப்போ வந்துட்டாங்க சார். அதுக்கு இந்த கிரிக்கெட் விளையாடுறப்போ வந்து மரத்துல ஏறிக்கிட்டு அப்படின்னு மாட்டியிருக்கோம் சார். அதுக்கு
1: அதுலயும் மாட்டி இருந்திருக்கீங்க?
3: ஆமா, புளிய மரத்துல என்ன விளையாட போறேன்னு சொல்லிட்டு மரத்துல ஏறது அந்த விளையாட்டா அது புளியங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏறி இறங்கி கீழே நிறைய பறிச்சு போட்டுருக்கப்போ வந்துட்டாங்க சார். அதுக்கு
1: பாருங்க, எல்லாரும் கிரிக்கெட் சொல்றதுக்கு போய் சொல்லிட்டு போனா நீங்க இப்ப கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போய் கடைக்கு
3: போயிட்டீங்க. மொத்தமா தான் ஒரு அஞ்சு பேரு கிட்ட விளையாடுவான், மொத்தமா பெரிய பசு கோயில் மரம் எல்லாம் பயிலுக்கு எல்லாம் ஒன்னா தான்
1: விளையாடுவான்.
3: அப்படின்னா விளையாடுறப்போ மரங்கள்லாம் இருக்கு, அப்ப நாங்க புளியங்காய் பறிச்சு சாப்பிடுற அந்த மாதிரி இருக்கு. அப்ப இருக்கிற மொத்தம் கீழே ஒரு ஆள் ரெண்டு ஆள் மேல பறிச்சு பறிச்சு போடுவோம், ரெண்டு ஆளு கீழே அப்படியே புளியங்காய் வந்து மொத்தம் பறக்கி வச்சிருப்பாங்க.
1: ஓகே சார்.
3: அப்படி இருக்கும்போது மாட்டிருக்கோம் சார். என்ன விளையாட போறட்டி தான் புளி போய் திங்கிறது தான் சொல்லிக்கலாம் அப்படின்னு போய் சொல்லிக்கலாம்னு மாட்டிருக்கோம்
1: சார். ஓகே சார், நன்றிங்க சார்.
3: நன்றிங்க சார்.
1: நேயர்கள் பலரும் வந்து அவங்களோட எப்படி சொல்றது பொய் சொன்ன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது, அதாவது பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கமெனின். அதாவது ஒரு இடத்துல பொய் சொல்லாம எப்படி சொல்றது, பொய் சொல்றதுனால ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம பொய் சொல்லலாம், ஆனால் அந்த நன்மை ஒரு பொது வெளியில இல்லை ஒரு மக்களை சார்ந்ததாக இருக்கலாம், நமக்கும் நம்மளுடைய சுயநலத்துக்கும் சார்ந்து இல்லாமல் ஒரு பொது பொது நன்மைக்காக சொல்லப்படுகிற பொய்கள் நல்லது தான். ஸோ தேவையில்லாமல் பொய் சொல்லி மாட்டிக்காமல் தேவைப்படுற நேரம் மிகவும் சின்ன பொய்களாக சொல்லுங்கள், ஏன்னா அபாண்டமான பொய்கள் உடம்புக்காகாது. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: உங்கள் பெயர்?
4: செல்வி சார், குறைச்சிவாக்கம்.
1: சொல்லுங்க.
4: நான் வந்து சின்னதில் இது கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே குளம் இருக்குது, பெரிய குளம் இருக்குது, போய் மீன் பிடிக்கிறான்ட்டு போய் எல்லாரும் போயிட்டோம் பசங்க சின்னதுல. அப்போ வந்து எங்களுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு அந்த குளத்தாண்ட. எங்க அப்பா கேட்டாங்க எங்க போன அப்படின்னு கேட்டாங்க, கோயிலுக்கு போனேன். உடனே குளத்தாண்ட யாரோ தனி இது மீன் பிடிக்க போனதா சொன்னாங்களே அப்படின்னு
1: சொன்னாங்க.
4: ஆமா பாருங்க, உடனே நல்லா அடி அடின்னு செம்ம உதவி விழுந்துது சார்.
1: இப்ப அதை நினைக்கும் போது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா இல்ல வருத்தமா இருக்கா?
4: பாருங்க,
1: ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொய் சொல்லும்போது சில வீரியத்தன்மை இருக்குங்க. சில பொய்கள் சொல்லும்போது சரி ஓகே சின்ன குழந்தை தானே அப்படின்னு நினைப்பாங்க. சில பொய்கள் இந்த வயசில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டியாடா அப்படின்வாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நம்ம காலர் ஒருத்தர் சொன்னாங்க, வெறும் ஆரம்ப பள்ளியில் படிக்கும் போதே கொட்டாய் போய் படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான். நிறைவான நேயர் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
5: நானே சிறு வயசுல வந்து கடற்கரைக்கு போயிட்டுருக்கேன்.
1: ஓகே,
5: கடற்கரைக்கு போயிட்டு நல்லா விளையாட்டுக்கு வந்துடுவோம், துணியெல்லாம் காய வச்சு போட்டுன்னு வருவோம். எங்கடா போயிட்டு வந்தீங்கன்னாங்க, இதுதான்மா இருந்தோம் இங்கதான்மா இருந்தோம், பார்க்கல இருந்தோம் பக்கத்துல இருந்தோம். ஆனா அந்த மணலை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க.

0: இருக்கீங்க பாருங்க.
1: ஆமா, கால்சட்டைக்குள்ள மணல் இருக்கும், அந்த மணலை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க.
0: கரெக்ட் தான்,
1: அன்னைக்கு விழாத அடி. அதனால காலையில துணி மாத்தும் போது விழும், அவன் துவைக்கும் போதுதான் தெரியும்.
0: அப்ப என்ன தோணும் உங்களுக்கு, ஏண்டா கடல்ல குளிச்சா அப்படின்னு தோணுமா? ஓகே சார், நன்றிங்க சார். நேயர்களே, பல பொய்களை பலவிதமாக அடிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றத என்னாலே உணர முடியுது. சில நேரங்களில் வந்து எங்கள் அண்ணன் ஒரு தடவை படத்துக்கு போய் சொல்லிட்டு போயிட்டு, அவருக்கா அவரை அடிக்க போகிற நேரத்தில் நான் தடுக்க என்னையும் சேர்த்து எங்கள் அப்பா வெளுத்துட்டாருங்க. அப்போ தான் புரிஞ்சு, பொய் சொல்கிறவனோட அவனுக்கு துணை நிற்கிறான் பாருங்கள், அவனுக்கு இன்னும் ஆபத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளோட நிறைவு நேரம் இன்னொருத்தரை பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
2: அரியலூர், நான் அரியலூர் மாவட்டம் அஸ்வினிராஜ் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
2: என்ன சொல்ல
0: அப்படின்றீங்களா? அதாவது குழந்தைத்தனமா நீங்க சொல்லி மாட்டிக்கிட்ட போய் என்ன அப்படின்றதான். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒருவேளை பொய்யே சொன்னது இல்லையா, டக்குன்னு ஸ்டக் ஆகுறீங்களே, இல்ல எந்த பொய்ய சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்ல வேலை, சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றிங்க. இதுதாங்க தாய் மனசு, அந்த குழந்தைய திட்டக்கூடாதே அப்படின்றதுக்காக அந்த உண்மையை ஒத்துக்கிட்டாங்க பாருங்களேன், அதுக்கு நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். சூப்பருங்க. நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 127,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் மற்றும் மோஹித் குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 5:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து சாதாரணமா ஒரு ஃபங்க்ஷன் இல்ல சாதாரணமா யாராவது வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க அப்படின்னு சொன்னாலே யாருடைய போனுமே அட்டன் பண்ணாம அப்பப்பா என்னடா வேலை, காலையில இருந்து ஒரே வேலைங்க, அவங்களை கவனிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையா கட்டும். அதுவும் திருமண மாதிரியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே வேணாம், எவ்வளவு வேலைகள் இருக்கும். அதுவும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா எல்லாராலையுமே உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு திருமணம், காதுகுத்தல் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு உங்களை யாராவது வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா, கூப்பிடுறாங்க அப்படின்றதையும் தாண்டி ஒரு அழைப்பிதழ் வந்து கொடுக்கறது அப்படின்றது இருக்கிற எல்லா வேலைகளுமே ரொம்ப முக்கியமானது. அவங்கள போயிட்டு கூப்பிடுறதுதான், அதுவும் ஒரே ஒரு பிள்ளை இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொன்னால் வேற மற்ற பிள்ளைக்குனா இன்னொரு நாள் போய் கூப்பிட்டுக்கலாம், இன்னொரு கல்யாணத்துக்கு அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிள்ளைக்கு கண்டிப்பாக அவசியம் எல்லாரையும் கூப்பிட்டே ஆகணும் அப்படின்ற சூழல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு திருமணம், காதுகுத்தல் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு நேரில் தான் வந்து கண்டிப்பாக கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி இல்லைனா எனக்கு மொபைல் மூலமா ஒரு ஃபோன் பண்ணியோ இல்லை அந்த ஒரு இன்விடேஷனை எனக்கு ஃபோட்டோ எடுத்தோ அனுப்பி விட்டாலே போதுங்க, நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் போய் நின்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 298-6-3-8 அல்லது 295-2-5-5-4 அப்படின்னு எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி காதலுடன் திரைப்படத்துல இருந்து ராகவேந்திரா, கார்த்திக், சுஜாதா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் விவேகாவோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார் இசையில கேட்டு நினைந்திருங்கள். 101.4 எங்கெல்லாமே சமதூரம்.

0: மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். திருமணம் மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வந்து கண்டிப்பா நேர்ல வந்து கூப்பிட்டாதாங்க நான் மரியாதையா நினைப்பேன். அதனால கண்டிப்பா நேர்ல தான் வந்து கூப்பிடணும். எனக்கு மரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க ஒரு புறம் அப்படி இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து அப்படிலாம் இல்லை, எவ்வளவு வேலைகள் இருக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் வந்து திருமணம்லாம் நடத்தி இருக்கேன் இல்லையா, அதனால எனக்கும் தெரியும். எனக்கு வந்து போன்ல கால் பண்ணி வந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தையோ இல்ல அவங்க அதாவது அழைக்கக்கூடிய விதத்திலே வந்து நம்மளை கண்டிப்பா அழைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அப்படி கூப்பிட்டாலே நான் போயிடுவேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா நீங்க எப்படியா இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. 298603038 அல்லது 295205454 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
1: அன்பு சகோதரிக்கு, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அடையாளம் அதுக்காக நாங்க பத்திரிக்கை வச்சு குழந்தை காடு குத்துன 3 மாசத்துனால அதுல இருக்கும் பத்திரிக்கை வச்சு வர வச்சு அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வந்து செய்து சாப்பிட்டு
0: அவங்களும் கண்டிப்பா அப்படிதான் எதிர்பார்க்கறீங்க. ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க ராஜலட்சுமி.
2: எதிர்பார்க்க மாட்டவங்க சில பேரு வருத்தப்படுவாங்க, அதனால பாக்கு பணம் பத்திரிக்கை வைக்கணுங்கிற ஒரு வரபரம் இருக்குது இன்னமும்.
0: சரி.

0: கூப்பிட்டா நீங்க வந்து போன்ல கால் பண்ணி இந்த மாதிரி ராஜலட்சுமிமா வந்துருங்க அப்படின்னா போவீங்களா?
1: ஆமா நான் போயிடுவேன். நான் ஒருத்தவங்க எங்க அண்ணன் பொண்ணு அவ புள்ள கல்யாணம் தூக்கி பத்திரிக்கை அனுப்பிட்டேங்கிறா. நான் போன் பண்ணி கேக்குறேன், பத்திரிக்கை அனுப்பிட்டேங்கிறா. நீ பத்திரிக்கை அனுப்பிட்டனால எனக்கு போஸ்ட்ல வரல, நான் வரலன்னு சொன்ன, நீ ஒத்துக்கப்பட்ட. அதனால நீ என்ன பண்ற, வாட்ஸ்அப்ல எனக்கும் எங்க புள்ளைக்கும் அனுப்பி விடு, அப்பதாண்டி நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவ அனுப்பி வாட்ஸ்அப்ல அவ அனுப்பினது மேல இந்த மாதிரி ஒரு ஜாதிச்சிட்டு
0: அனுப்புனேன்னு சொன்னாலும் இல்ல, திரும்ப வாட்ஸ்அப்லயாவது அனுப்புங்க அப்படின்னு அனுப்பிருக்கீங்க. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க மாலினிதேவிமா.
2: என்ன பொறுத்தவரை இப்ப இருக்க ரொம்ப சிச்சுவேஷன்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிருக்கேன்னு சொல்லிருவேன்.
0: சொல்லிருவீங்க நீங்களே?
2: ஏன்னா அவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க, கல்யாணம் நிச்சயம் போயிருக்கு, டேட் கரெக்டா சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்ப நாங்க வெளியே ஊரா தான் டிக்கெட் எடுத்துருவோம். பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் அப்படித்தான் வர முடியலண்ணா. ஏன்னா சில நேரம் பக்கத்துல வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு மாசத்துல வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த கஷ்டம், நம்மளும் பட்டிருப்போம், அதனால நம்மளும் அந்த கஷ்டப்பட்டிருப்போம். இப்ப இல்ல, காய் காலத்துலதான் அதான் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க, லெட்டர் அனுப்புவாங்க, லெட்டர் அனுப்புற எப்படி லேட் ஆயிரும்,
0: லேட்டா தான் வந்து சேரும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும்.
2: ஆமா, அதனால இப்ப எல்லாமே போன்ல
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
0: பண்ண போறோம் சொல்லுங்க நீங்க. அதாவது திருமண நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேர்ல வந்து அழைப்பிதழ் கொடுத்தாலே அழைப்பிதழ் கொடுக்கணுமா, இல்ல போன்ல சொன்னாலே ஓகே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
3: இல்ல அப்படிலாம் கிடையாது மேடம். எப்படி இந்த அவங்க வந்து கரெக்ட் தான், நம்மள வந்து மறைச்சு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அதான் நம்ம பாக்கணும். நேர்ல தூரமான ரெண்டா பக்கத்துல உள்ளவங்க கூப்பிடுறாங்க, தூரத்துல உள்ளவங்க வந்து சொல்ல முடியாது. அவங்க சூழ்நிலையை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். கூப்பிடல, நான் நீ கூப்பிடல, நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது.
0: அழைப்புகள் கொடுத்தாலே அங்க போய் நின்றுணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி.
3: நன்றி
0: மேடம். அதாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, நம்ம பத்திரிக்கை எடுத்துட்டு போய் வைக்கலாம். ரொம்ப தூரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லா ஊருக்கும் போக முடியாது இல்லையா, அப்படின்னா அவங்க போன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு முருகன் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், கோயம்புத்தூர் பார்த்திபன் மேடம். தமிழ் மேடத்துக்கு மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அதாவது பஸ்ல போயிட்டு ட்ரெயின்ல போயிட்டு பத்திரிக்கை கொடுப்பாங்க, அது ஒரு காலம். அப்புறம் கொஞ்ச நாள் போய் வாட்ஸ்அப்ல போயிருந்து இப்ப வந்து போன்ல போன் பண்ணி சொல்லிடுறாங்க, நம்ம வந்துருங்கன்றாங்க. அப்புறம் நம்ம போய் தலை காட்டிதான் வரணும் மேடம்.
0: போய் தலை காட்டிடணும்.
4: ஆமா, மதிச்சு பேசுறாங்கல்ல,
0: கண்டிப்பா
4: எப்படி ஒண்ணு சொல்றாங்க அப்படி ஒண்ணு ஓகே போய்தான் வரணும், அது மரியாதை.
0: ஏன்னா நேர்ல வந்து கூப்பிட்டாலுமே எல்லாருமே வந்து உண்மையாவே வரணும்னு அக்கறையோட கூப்பிடுவாங்களா அப்படின்னு தெரியாது இல்ல, அதனால வாட்ஸ்அப்லயோ இல்ல போன்லயோ சொல்றாங்க அப்படின்னு போது நம்ம தாராளமா போயிடலாம் அப்படின்னு
4: சொல்லி போய் வந்தாதான் அது ஒரு மரியாதை.
0: ஓகே, நன்றி.
4: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
5: கலா பேசுறேன் மேடம்.
0: கலா மேடம் சொல்லுங்க மேடம்.
5: எங்க அம்மா எல்லாம் அக்கா கடை முடிஞ்சு அக்கா கடை இருபது மாசம் நினைக்கிறீங்களா? போட்டிருக்காங்க, வர மாட்டாங்க. அதனால தந்தை பாங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போய் அப்பா மட்டும் என்ன வச்சுட்டு திருப்பி வந்துருவாங்க. அதான் முற போன சொன்னா யாரும் வர மாட்டாங்க முறை. இப்ப தந்தை பாங்கெல்லாம் போட்டுறாங்க.
0: அவங்க நீங்க போவீங்களா? அவங்க எல்லாம் விட்டுருங்க, நீங்க போவீங்களா? இல்ல நான் இப்ப உங்களுக்கு போன்ல கால் பண்ணி கலா மேடம் வந்துருங்க நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்துருவீங்களா? நீங்க வந்துருவீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, சூப்பர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: கார்த்திக்
0: சொல்லுங்க. கார்த்திக்
6: எனக்கு முன்ன நேரா போய் கொடுத்தாதான் பிடிக்கும்.
0: நேரா கொடுத்தாதான் பிடிக்குமா?
6: ஆமா.
0: இல்ல நிறைய வேலை இருக்கும்ல, அப்ப கூட நேர்லதான் வரணும் அப்படின்னு அடம் பிடிப்பீங்களா?
6: நேர்ல தான் நான் போவேன், நான் போக மாட்டேன்.
0: நேர்ல வந்தா தான் போவீங்க, இல்ல போக மாட்டீங்க. நன்றி.
6: ஆமா.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஹேமலதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: சூப்பரா இருக்கேன் மேம்.

0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் பத்திரிக்கை வந்து பங்காளிகள் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்க ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவங்க அவங்களுக்கு இந்த ஏரியா நீ இந்த ஏரியா நீன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப நேர்ல போய் கொடுத்தாதான் வருவாங்க. நேர்ல கூப்பிடலன்னா வரமாட்டாங்க கல்யாணத்துல. இப்ப வந்து நல்ல டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால வாட்ஸ்அப் போட்டு மெனக்கெட்டு பேசி கட்டாயம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவோம், அது மாதிரி சொன்னாலே போதுங்க மேம். அதனால எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலயும் போக முடியாது. விசாகப்பட்டினத்துல ஒருத்தங்க கல்யாணம் வச்சிருக்காங்க, அவங்க போன்லதான் சொல்றாங்க. இப்ப நாம எப்படி தனியா அவங்க போக முடியாது, அந்த ஒரு கல்யாணத்துக்காக நம்ம அவ்வளவு செலவு பண்ணிட்டு போக முடியாது.
0: கண்டிப்பா
1: பக்கத்துல எங்கேயாவது வந்தாங்கன்னா அப்ப வாழ்த்து சொல்லிக்கணும், இல்ல போன்லயே வாழ்த்து சொல்ல வேண்டியதாதான் மேம் இருக்கு. போன்லயே பத்திரிக்கை வருது, போன்லயே வாழ்த்து சொல்லிக்க வேண்டியதா
0: இருக்கு. அதாவது காலம் மாறிடுச்சு, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி.
1: அப்ப எல்லாராலையும் ஃபேமிலி எல்லாம் வேலையில இருக்காங்க, எல்லாரும் போக முடியாது, தனியாவும் போக முடியாது. அதனால இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதா இருக்குது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம். இணைப்பு இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்களோ இல்லைன்னா என்னுடைய உறவினர்களோ எனக்கு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ண
0: மாட்டேன்
2: மேம். அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியே இந்த மாதிரி இந்த விசேஷம் இங்க இருக்கு நீ வந்துரு அப்படின்ட்டு சொன்னா போதும். இப்ப வந்து ஒரு நேச்சுரல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிக்கைய வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல அனுப்புறது அப்படிதான் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இவங்க நேர்ல வரலையே, நம்மள கூப்பிடலையே
0: அப்படின்லாம்
2: இப்படின்லாம் இல்ல, ஜஸ்ட் ஏதோ ஒரு விதத்துல போன்லயோ வாட்ஸ்அப்லயோ
0: நம்ம போயிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டே வராங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று உங்களுக்காக வர இருக்கு. கேட்டனைந்திரங்கள் இது ரெயின்போ 91.4 இங்க எல்லாமே.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

காலத்தில் கல்யாணம் அப்படின்றத நம்ம கடிதம் மூலயமா அனுப்பி விட்டுறோம் அப்படின்னா அது போய் சேரதுக்குள்ளே அது வந்து கல்யாணமே நடந்து முடிந்திருக்கும் அப்படின்னு கூட நம்ம நேயர்களே வந்து சொன்னாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, பத்திரிக்கை வச்சு நம்ம நேரடியாக நடந்து போய் சீக்கிரமாக கொடுத்துருந்துடலாம். அதையும் தாண்டி நம்ம ஒரு ஃபோன் எடுத்து கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அவ்வளோ பேருக்குமே அந்த ஒரு நாள்லேயே கூட சொல்லி முடிச்சிடலாம். அப்படி ஒரு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இருந்தாலும் கூட, இப்படி வளர்ந்துருந்தாலும் கூட, நாங்கள் வந்து பாரம்பரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எப்படி சொல்கிறது, மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் முறைப்படி நேரில் வந்து அந்த காலத்தில் இன்னும் வந்து வெத்தலைப்பாக்கெலாம் வச்சு அழைக்கக்கூடியதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து வெத்தலைப்பாக்கு வந்து எல்லாரும் வச்சு கூப்பிடுறாங்களா அப்படின்னா கிடையாது, பத்திரிக்கையோட மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி கூப்பிட்டா தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு, அதுதான் ஒரு முறை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாலும், இல்லை பரவாயில்ல நாங்கள் இப்படி கூப்பிட்டாலும் வந்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு நேரில் தான் வந்து அழைப்பு விடுக்குமா, இல்லை மொபைலில் சொன்னாலே பரவாயில்லப்பா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள். 298-6-0038 அல்லது 298

0: 5254 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: சொல்லுங்க சுந்தரேசன்.
1: மேடம், பத்திரிக்கை வைக்க மஞ்ச பத்திரிக்கை ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் ஐயா செட் பண்ணி எல்லாம் பார்த்து பத்திரிக்கை வைக்கிறோம். பத்திரிக்கை வைக்கிறோம் அப்ப மொழி எழுதுவாங்க. பத்திரிக்கை வச்சாதான் ஒரு மரியாதை மேடம். அதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு மேடம்.
0: அதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு. அதனால கண்டிப்பா அப்படிதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமா மேடம். வச்சாதான் அவங்க காசு வராது.
0: இல்ல

0: ஒதுக்கி அவங்கள பார்த்து ஓகே அதுவும் வந்து கரெக்ட் தான்
1: ஆமா
0: அப்படின்னு சொல்றீங்க.
1: ஏன் மாசம் ஒரு மாசம் டைம் இருக்குல்ல மேடம்,
0: ஒரு மாசம் இருக்குல்ல அதுக்கெல்லாம். ஓகே நன்றி,
1: என்னோட கருத்து மேடம்.
0: ஓகே சார், ஓகே நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெருமாள்பட்டிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயலட்சுமி.
2: எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு பக்கத்து தெருல இருக்கா, பொண்ணு சடங்குக்கு ரோட்ல வச்சு பத்திரிகை கொடுத்தா, நான் போகல.
0: ஓகே, ரோட்ல வச்சு கொடுத்ததுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துருது.
2: ஆமா.
0: சரி, அப்படி சொல்லி
2: வீட்டுக்குள்ள
0: வச்சு கொடுத்திருந்தா அது ஓகே. சரி, ஒருவேளை போன் பண்ணி கூப்பிட்டிருந்தாங்கன்னா அப்ப போயிருப்பீங்களா? ஜெயலட்சுமிமா கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பீங்களா?
2: போயிருப்பீங்க.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க செந்தில் கண்ணன்.
3: என்ன மேடம், என்ன டாபிக் மேடம்?
0: என்ன டாபிக்கா? அதாவது பத்திரிக்கை வந்து உங்களுக்கு நேர்ல தான் வைக்கணுமா இல்ல போன்லயே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் வந்துருங்க அப்படினு கூப்பிட்டாலே ஓகே தானா உங்களுக்கு?
3: நேர்ல வச்சா கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கும் போறதுக்கு. பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல பார்த்தா பத்தோட ஒண்ணா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதா இருக்கும், கில்ட்டியா இருக்கும்.
0: கில்ட்டியா இருக்கும்.
3: அதா இருந்தாலும் போவேன், எப்படி இருந்தாலும் தகவல் தெரிஞ்சாலே போதும்.
0: ஓகே சார், சூப்பர் நன்றி.
3: தகவல் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், நேரம் வந்தா சந்தோஷப்படுவேன். வரல அப்படின்னா அதையும் ஏத்துக்குவேன்.
0: ஏத்துப்பீங்க,
3: அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. சூழ்நிலை தான்,
0: சூழல் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப சொன்னீங்க பாருங்க, ஒரு வார்த்தை சூழல் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அழகா சொன்னீங்க. நன்றி
3: நன்றி மேடம்.
0: நன்றி. இதே மாதிரி நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில நம்ம நேயர்களோட தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.
4: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 5:31 ஆயிட்டு ரெயின்போ FM 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. திருமண நிகழ்ச்சிக்கு வந்து அழைப்பு வந்து நேர்ல தான் விடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து போன்ல கூப்பிட்டாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா.
3: நல்லா கொடுத்துருக்கீங்க. அதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க பாத்தீங்களா, காது குத்து, வளைகாப்பு, இந்த மாதிரி பத்திரிக்கை அவங்க அடிச்சிருந்தாலுமே அதுக்கு நம்மளுக்கு போன் பண்ணா நம்ம போன் பண்ணாலே நம்ம போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
2: ஓகே.
3: ஆனா திருமணங்கிறது பெரிய விஷயம் இல்லையா?
2: ஆமா.
3: அதுக்கு வந்து பத்திரிக்கை நேரில் வைக்கணும். அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு யோசிக்கணும் நம்மளும்.
2: ஏன்னா
3: அவங்க வந்து தூரம் தொலைவு இருக்கும், இல்லைன்னா வர முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க, ஒரே ஆளா இருப்பாங்க, ஆளுக்க வீட்டுல இல்லாதம இருப்பாங்க, அதனால தூரம் தொலையா இருக்குன்னு அவங்க சொல்லினப்ப நம்ம போகலாம். அது மட்டும் இல்ல, சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, நல்ல வசதி படைத்தவர்களுக்கு பத்திரிகையில வச்சுட்டு அவங்க வீட்லயே சொந்த பந்தங்களுக்கு இல்லாதவங்களுக்கு போயிடுறாங்க, ஊருக்கு போயிடுறாங்க, டாக்ஸியை புடிச்சு வர்றாங்க, பல இடத்துக்கு வைக்கிறாங்க. ஆனா வசதியான ஆட்களா பார்த்து வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போன் பண்ணி வாட்ஸ்அப்லயோ இல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு கட்டாயமா போகவே கூடாது.
2: நம்மள மறந்தவங்க நாமளும் மறந்து போயிடணும்.
3: ஆமா, அவையார் சொன்ன மாதிரி மரியாதை தலைவாசம் மிதிக்கப்படாது. அதனால அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. நாங்க எங்க பொசிஷன்லயே பாத்துருக்கோம்.
2: அவங்க பணத்தை பார்த்தா கூப்பிடுறாங்கன்னா நமக்கும் நல்லது, மொய் வைக்கிற வேலை மிச்சம் நினைச்சுக்க வேண்டியதுதான்.
3: இல்ல இல்ல, மொய்யவே குடுத்து விட்டுறது. இந்த பத்தி நேர்ல வந்து குடுத்தா பத்தி எல்லா நம்ம சொந்த பந்தத்துக்கு அவங்கிட்டயே இந்தாங்க 200 ரூபாய் 500 ரூபாயா கொண்டு மொய்ய வச்சிருங்க. எனக்கு

0: வர முடியாத சூழ்நிலைன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிருக்கேன். அந்த மாதிரியும் இருக்குல்ல, ஏன்னா கௌரவத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா. அதனால சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இது போன் பண்ணாலே போகலாம். அது கல்யாணங்கிறது பெரிய விசேஷம், அதுக்கு வந்து நேர அவங்க பணமோ காசோ வசதியோ இதெல்லாம் பார்க்க கூடாது. உறவுகள்லாம் வேணும்னு நினைச்சு நேர்ல வந்து கொடுத்தா
1: கட்டாயமா
0: போகலாம். அங்கம்மா நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது ரெண்டு வகையா பிரிச்சுட்டாங்க, இவங்களுக்கு நீங்க நேர்ல தான் வந்து கூப்பிடணும், இந்த வகையராக்கு நீங்க வந்து போன்ல கூட கூப்பிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இனிமே யாராவது கூப்பிடணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஜெயக்குமார்.
2: இது வந்து பசுமை நிறைந்த நினைவுகளை அந்த பாட்டு தானே?
1: புரியல
2: மொத்தத்துல. பசுமை நிறைந்த நினைவுகளை அந்த பாட்டு தானே?
1: அடடா, கால் வந்து மாறி கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து திருமண அழைப்பிதழ் வந்து நேர்ல வச்சாதான் போவீங்களா இல்ல போன்ல அனுப்பினாலே போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு
2: இருக்கேன்.
1: சாரி, பரவாயில்ல, பதில் சொல்லிட்டு போங்க. போன் பண்ணீங்கல்ல? அதாவது உங்களுக்கு வந்து அழைப்பிதழ் நேர்ல வச்சாதான் போவீங்களா இல்ல போன் பண்ணாலும் போவீங்களா?
3: அதே போல தானா ஓகே நன்றி.
4: இதுவே நம்ம வந்து வெளிநாடோ இல்ல ரொம்ப தொலைவுல இருந்தோம்னா வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி அனுப்பிச்சா பரவாயில்ல.
1: ஓகே, அதாவது அவங்களுடைய இடத்தை பொறுத்து, அவங்களுக்கும் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அதை பொறுத்துதான் இதை முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி நன்றி
4: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மேதாரணி வட்டம் கத்திரிப்பட்டில இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்க பேரு?
5: பாக்யராஜ்.
1: சொல்லுங்க பாக்யராஜ்.
5: நான் ஒரு கடை வச்சிருக்கேன் மேடம்.
1: ஓகே.
5: கடையில வந்து சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கேன், வந்துருங்க.
1: ஓகே
5: அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட எதிர்பார்ப்பு வந்து வீட்டுல வந்து அடுப்பத்துல வச்சுதான் மேடம் நான் போவேன்.
1: ஓ, கடையில வைக்கிறதே இல்லாம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றீங்க?
5: ஆமா மேடம்.
1: ஓகே ஓகே. ஏன் கடையில வச்சா வேணாம்னு நினைக்கிறீங்க நீங்க?
5: கடையில நான் எல்லாரையும் பாப்பேன், அப்ப அவங்க போகும்போது என்ன பாத்துட்டு சொல்லிட்டு போவாங்க.
1: ஓ, அதாவது போற போக்குல பொத்தாம் பொதுவா வச்சுட்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: ஆமா மேடம்.
1: ஓகே ஓகே. அப்படியே நீங்க நினைக்கிறீங்க, ஒருவேளை இவங்க கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க, பாக்யராஜ் வந்து கடையில தான் இருப்பாரு அப்படின்ற இதுக்காகவே கடைக்கு வருவாங்க நிறைய பேர் இருக்கப்பாங்க இல்லையா?
5: அழைப்புகளோட வந்தா நம்ம ஏத்துக்கலாம் மேடம்.
1: போற போக்குல வந்து சொல்லிருப்போனா ஏத்துக்க முடியாது.
5: ஆமா மேடம்.
1: ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: திருமலை செய்கொள்ளுமையே விஸ்வநாதன்.
1: சொல்லுங்க விஸ்வநாதன், நேர்ல வரணுமா இல்ல போன்ல வந்தாலே ஓகேவா? எப்படியோ ஒண்ணு எப்படி சொன்னாலும் நான் வந்து என்னுடைய கருத்துல தான் நிப்பேன் அப்படின்னு அழகா நின்னுட்டீங்க. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன்.
7: அதாவது வந்து மேடம், பத்திரிக்கை வந்து சில பேர் வந்து

0: அனுப்பி பாசப்ல அனுப்புறது கூட சுத்தமா பேசுறாங்க.
1: ஆனா
0: ஆனா நான் என்ன தெரியுமா சொன்னேன், உங்களுக்கு நான் வந்து பத்திரிக்கை வந்து அடிச்சோம், அப்பறம் எனக்கு ஒரு கணவன் மனைவி சொன்னாங்க என்கிட்ட போன் பண்ணி, உங்களுக்கு பார்வை கிடையாது எனக்கு, அதுக்கு சொன்னாங்க பார்வை இல்லங்கிறதுக்காக உங்களை ஒதுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணல, பத்திரிக்கை அடிச்சோம் தீர்ந்து போச்சு. ஆனா வந்து நீங்க வந்து நாங்க நேரா வந்து கூப்பிட்டதா, நானே என் கணவரும் வந்து நேரா உங்களை கூப்பிட்டதா நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்க பத்திரிக்கை கொடுத்தாலும் நான் பார்க்க முடியாது, வீட்டுதான் எனக்கு எங்கேயாவது வச்சிருவேன். அது பாக்குறத விட அந்த பத்திரிக்கை நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாம், கொடுத்துருக்கலாம். நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கீங்களா, மனசுல வச்சு இவரை கூப்பிடுன்னு நீங்க சொல்லுங்க பாருங்க, அதுவே எனக்கு போதுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே நான் போனேன் கல்யாணத்துக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க என்ன வரவேற்றாங்க, எனக்கு எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் அப்படி கொடுத்தாங்க.
1: அந்த
0: மாதிரி வந்து யாரும் அது எந்த மூலியமா கொடுத்தாலும் சரி போகணும், அது வந்து போகாம இருந்தாங்கன்னா அவங்களை அவமரியாதை பண்ற மாதிரி இது வந்துடும் இல்லையா.
1: அதனால
0: வந்து நம்ம கூப்பிட்டதுக்கு அது வாசப்புல அனுப்பினாலும் சரி, இல்ல வந்து நேரா கூப்பிட்டாலும் சரி, இல்ல ஒரு கடிதம் மூலம் அனுப்பினாலும் சரி, இல்ல நேரா கூப்பிட முடியாம போன்ல கூப்பிட்டாலும் சரி, நம்ம போறது அவங்க நம்மள மதிச்சு கூப்பிடுறாங்க, நம்ம போவோம்
1: அப்படின்னு
0: போனோம்னா நல்லா இருக்குங்கிறது நடக்காரு.
1: ஓகே, இந்த அழகான மனசுதான் கடவுள், கண்டிப்பா. நன்றி. எடுத்துனீர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சில இருந்து எட்டயபுரம் சிவபாஸ். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்மா. என்ன பொறுத்தல வாயில அந்த போன்ல கூப்பிட்டதே போதுமா?
1: போன்ல கூப்பிட்டதே போதும்.
2: ஏன்னா இப்ப இருக்க சந்தர்ப்பத்துல அந்த மாதிரிதான் எல்லாமே மாறி போச்சு.
1: இன்னும்
2: கூட அந்த பத்திரிக்கை நேரம் கொடுக்கணும் அதெல்லாம் கூட இல்ல, நேரத்தை வேணுக்கிற வேண்டிக்கிறத விட பழக ஒரு போன் சொல்லிட்டு ஈஸியா நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க இப்போ.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: அது தப்பா எடுத்துக்கூடாது நம்ம. ஏன்னா சந்தர்ப்பம் அப்படி அவங்க சந்தர்ப்பம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கணும், அவ்வளவுதான்.
1: அது
2: போய் ஒரு பெருசா ஐயோ என்ன நேரம் இருந்து கூப்பிடல அதெல்லாம் வர மாட்டேன்
3: திருவாரூர் மாவட்ட வலங்கைமான் ஆட்டோ துறை.
1: சொல்லுங்க ஆட்டோ துறை.
3: இந்த பாட்டு வந்து எதுங்க?
1: என்னவோ பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, திருமண அழைப்புதழ் வந்து நேர்ல குடுக்கணுமா இல்ல போன்ல அனுப்பினாலே போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு
3: இருக்கோம். அதுலதானே ஓடிட்டு இருந்துச்சு,
1: அதான் ஓடிட்டு இருந்ததா, மாத்தி வந்துட்டங்களே அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நன்றி. நேயர்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கால் பண்ணி பேசிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறதுனால எந்த நம்பரை எங்க போடுறோம் அப்படின்னு கொஞ்சம் லைட்டா வந்து மறந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 5:41 ஆயிட்டு இருக்கு, நேயர்களோட தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்றாங்க. இப்ப வந்து காலம் வளர்ந்து வர்றது வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து வீட்டுல வந்து ஒரே ஒருத்தவங்க ஒரு பேரண்டா இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரம் எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியாது இல்லையா. சோ நெருங்கிய சொந்தங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து போன் பண்ணி சொல்லக்கூடிய சூழலும் அமையும். அதே மாதிரி லோக்கலா இருந்தா அவங்கள கூப்பிட்டுட்டு தூரமா இருக்கிறவங்களை வந்து கூப்பிடாம போறதுக்கான வாய்ப்புகளுக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கான சூழல் அமையலாம். அந்த மாதிரியான நேரங்கள்லாம் நம்ம ஃபோன் அழைப்புகளை கண்டிப்பாக தவிர்க்க கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுவோம். அதுக்கு முன்னாடி சர்வம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. பா விஜயோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

47 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே யோசிக்கும் பொழுது நம்ம ஒரு கல்லூரி படிக்கும் பொழுது, கல்லூரி முடிச்ச பிறகு நம்மளோட நண்பர்கள் வந்து கல்யாணம் அப்படின்னா, டீமன்ஸா எனக்கு கல்யாணம்டா வந்துருடா, எனக்கு கல்யாணம்டி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது அவங்க வந்து நேரில் வந்து யாருக்கும் அழைப்புதல் கொடுக்கறதில்ல, பெரும்பாலும் ஃபோனில் தான் சொல்லுவாங்க, அனுப்பி விடுவாங்க வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கையை. ஆனால் நம்ம எல்லாரும் வீட்டில் வந்து எப்படியாவது கேட்டு கல்யாணத்துக்கு விடலன்னா கூட திருட்டுத்தனமாக அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களே வளர்ந்து பெரியவங்களா ஒரு குடும்பத்துக்குள்ள போகும்பொழுது, இல்லை கண்டிப்பா நேர்ல தான் வந்து அழைப்புதல் வைக்கணும், இல்லை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து நமக்கே உருவாகுது. அதே அந்த மாற்றம் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நேயர்கள் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களோட பேசிடுவோம். 298-60-38 அல்லது 299-52-54 அப்படின்ற எனக்கு நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு வந்து திருமண அழைப்புதல் நேரில் வந்து வைக்கணுமா, இல்லை ஃபோனில் அனுப்புனாலே போதும் நான் கல்யாணத்துக்கு வந்துடுவேன், கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து சொல்ல

0: வரோம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னை ஏழுக்குனர் தேவா.
0: சொல்லுங்க தேவா.
1: எனக்கு வந்து எப்படின்னா எதுவுமே அக்செப்ட் பண்ணுவேன் இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு.
0: ஆனா
1: நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இருக்கு பாத்தீங்களா,
0: இப்ப
1: அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாம போயிடுது. ஓ, இன்னாருடைய பையன், இன்னாருடைய இவரு, அது தெரியாம போ. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொந்தங்களுக்கு நேர்வதா எடுத்து போய் வைக்கணும். காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு இவரு சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அவருடைய பையன்
0: என்னுடைய
1: கூட பிறந்த இருக்காங்க பாரு அண்ணா, அவனுடைய போய் கேக்குற இது யாரு தாத்தான்னு கேக்குறான்.
0: யாருன்னு தெரியல அவங்களுக்கு,
1: தெரியல. அப்போ நம்ம நேர்ல போனாதான் இந்த இருக்கிற ரிலேஷன். அதே மாதிரி பேரண்ட்ஸும் இவர் வந்து இவருடைய அப்பா, இவருடைய அப்பா இவருடைய இது பொண்ணு கொடுத்துருக்கோம் அப்படி எடுத்திருக்கோம் சொன்னாதான் குழந்தை இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு புரியும்.
0: ஓகே ஓகே. ஆனா அந்த புரிதல் அப்படின்றது வேற, ஆனா வந்து அழைப்பிதழ்ன்றது நம்ம சொல்றோம். இப்ப
2: எங்க மாமா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாமா வர முறை, அவங்க வந்து எங்க தெருவிலேயே வந்து சித்தப்பா வீடு இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டு அவங்க கொஞ்சம் வசதியானவங்க வந்து வீட்டுல போய் வச்சாங்க பத்திரிக்கை. எங்களுக்கு வந்து இதுல அனுப்பிச்சிட்டாங்க, போன் சும்மனா போன்ல வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, ஏன் கல்யாணத்துக்கு நீங்க வரல அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பக்கத்துலேயேதான் சித்தப்பா வீடு இருக்குது, அவங்க வீட்டுக்கு போனீங்க, எங்க வீட்டுல வந்து வாட்ஸ்அப்ல தானே அமைச்சிங்க, அதான் நாங்க வரலன்னு நேர்ல சொல்லிட்டோமா.
0: அந்த மாதிரி பாரபட்சம் பாக்குறவங்களுக்கு நம்ம சொல்ல அது தப்பு கிடையாது.
2: அது நேர்ல சொன்னேன், நீங்க எங்க தெருவுலதான் இருக்குது பக்கத்துலயே, அவங்களுக்கு வச்சுங்க, எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சதால நாங்க வரலன்னு நேர்ல
0: சொல்லிட்டேன். நன்றி. அது வந்து தப்புதான். ஓகே மாடுத்தனீர், வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆலப்பாக்கத்துல இருந்து பிரியா.
0: சொல்லுங்க பிரியா.
3: பத்திரிக்கை வந்து வீட்டுலதான் மேம் வைக்கணும், அவங்க ஏதோ போன்ல சொல்றாங்க, வாட்ஸ்அப் அனுப்புறாங்க.
0: அவங்க என்னங்க போன் வாட்ஸ்அப்ங்கறாங்க, எங்க நேர்ல தாங்க வைக்கணும் அப்படின்றீங்களா?
3: ஆமா மேம், அது நேர்ல வச்சாதான் ஒரு மரியாதை. ரெண்டாவது, நமக்கு பின்னாடி வர அந்த குழந்தைங்க அந்த ஜென்ரேஷன் பத்திரிக்கைனா இப்படிதான் போய் கொடுக்கணும், உன் அத்தை வராங்க, மாமா வராங்க அப்படின்ட்டு அந்த எப்படி அவங்கள வரவேற்கணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வரும். ரெண்டாவது, அந்த பத்திரிக்கையில பேர் இருக்கு இல்லைங்க மேம், அது ரொம்ப முக்கியம். அந்த இதெல்லாம் வந்து வாசிக்கணும்பா, இது வந்து இதெல்லாம் இந்த பேர் உள்ளவங்க இந்த மாதிரி மாமா முறை, அத்தை முறை, இந்த உறவு முறை அப்படிங்கும் போது பசங்களுக்கும் தெரியும். சும்மா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு இல்ல வாங்க அப்படின்னு போன்ல கூப்பிடுறதுல எதுவுமே இல்ல, அவங்க வராங்கன்னா நமக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நம்ம பாத்துட்டோம், சில விஷயங்களை பேச கூட செய்யலாம். அதனால எப்பவுமே ரொம்ப பெருசாலாம் பத்திரிக்கை வைக்கணும்ன்றது ஒண்ணும் இல்ல மேம், ரெண்டு வெத்தல ஒரு பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் அவ்வளவு இருந்தாலே போதும், இவ்வளவுதான் பத்திரிக்கையே.
0: ஓகே ஓகே, நன்றி.
3: நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாவே போதும். ஓகே, தேங்க்யூ மேம்,
0: நன்றி. அடுத்த வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மேடம், சென்னையில இருந்து ராஜேஷ் பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
4: நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நெருங்கிய உறவு வந்து பத்திரிக்கை வீட்டுல வந்து வச்சாதான் போவேன்.
0: ஓகே.
4: அப்படி ஒரு சில நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் தூரத்து உறவு அது மாதிரி இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பா நான் போயிடுவேன் மேடம், மதிச்சு.
0: கண்டிப்பா மதிச்சு போயிடுவீங்க. அப்போ
4: நம்ம போயிடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அது மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்ல பசங்களையும் கூட கூட்டிட்டு
0: போவேன். அந்த மாதிரியும் உண்டு. ஆனா அது எப்படி அனுப்புறாங்க, எப்படி மரியாதையா கூப்பிடுறாங்க அப்படின்றத பொறுத்து.
4: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் நம்மள வாட்ஸ்அப்ல அமிச்சு நம்மள வந்து பசங்களையும் கூட்டிட்டு போ, நம்மள வந்து பசங்களை கூட்டிட்டு போவோம் வீட்டுல ஓட்டிட்டு, நாங்க மட்டும் போயிட்டு வந்துடும், நீ இங்கே வந்து ராமகுளம் பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுல ஒதுக்கி வச்சுட்டு போற பசங்க நம்மளும் ஒரு நாலு
0: அப்படி போனாதான். ஆமா, பசங்களுக்கு யார் யார் உறவுகள் அப்படின்றது தெரியும்.
4: தெரியும் அப்படியும் தெரியும், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, அதனால தவறே கிடையாது, போயிட்டு வரலாம்.
0: ஓகே, நன்றி.
4: நன்றி.
0: நிறைவான நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: தமிழ் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: ராணிப்பேட்டை மாவட்டம் டிவி சாரம் செல்வம் பேசுறேன் மேடம்.
0: அத செல்வம் மடத்துக்கு வந்து செல்வம் சாருக்கு வந்து क्वेश्चन கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது, அவங்க எல்லா கேள்வியும் கேட்டுட்டு நம்ம பதில் வர வச்சிட்டோம்னா கேக்குறேன். ஓகே சொல்லுங்க
5: மேடம். நான் வந்து நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுத்தா மேடம் போவேன்.
0: இல்லனா போக மாட்டீங்க?
5: போக மாட்டேன், சுத்தமா போக மாட்டேன்.
0: ஓ ஓகே.
5: அதாவது இப்ப நம்மள இது ஒரு கொடுக்கணும்ட்டு கொடுக்க மாட்டாங்க.

ஓகே, ரொம்பவே வந்து அழகாக எல்லாருமே சொன்னாங்க. பத்திரிகை நேரில் வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறது, நேரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பெரும்பாலும் இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து முழுமையாக வந்து நேரில் தான் இல்லை முழுமையாக வந்து ஃபோனில் தான் சொல்லணும் அப்படின்றத சொல்ல, ஒரு சூழல் காரணமாக வந்து நம்ம ஃபோனில் சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்றத நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேரில் போய் சொல்கிறதுல நிறைய பேர் சொன்ன மாதிரி, அதாவது பாரம்பரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் வந்து சில பேர் பகை காரணமாக பேசாமல் இருக்காங்க அப்படின்னா, இந்த பத்திரிகை வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டாங்க அப்படின்னா அந்த பகை நீங்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். சில நேரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப தூரம் வந்து இருக்காங்க அப்படின்னு போது அந்த ஊருக்கு போறதுக்கு பத்திரிகையாகவே நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஏற்படும். அதுக்காகலாம் வந்து பத்திரிகை நேரில் வைக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனாலும் இருந்தாலும் கூட ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, நம்மளால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சூழல் கருதி அவங்க ஃபோனில் கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னும் போது, அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டுமே வந்து நல்லது தான். இருந்தாலும் இப்போ காலம் கொஞ்சம் மாறி வருது, நான் முழுமையாக வந்து மொபைலில் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லலை. சூழலுக்காக சில விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நேரில் போய் வைக்கிறது தான் முறை அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவாக வந்து வசீகரா திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடல் வந்து திருமணம்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் எல்லாருக்குமே இந்த பாடலை வந்து நான் எல்லாருக்காகவும் போடுறேன். நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று திரும்பவும் 7 மணிக்கு சூப்பரான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜே தமிழ்மொழி. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 127,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது, வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தாவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தாவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன், மோஹித்குமார் மற்றும் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம், 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆல்மோஸ்ட் 53 மினிட்ஸ் பாஸ் 6, ஃபேடிங் அவே மிஸ்டர் மனோகர்ஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் தேங்க்யூ ஃபார் த மியூசிக் பை ஆபா. ஆல் ரைட், பெனால்டிமேட் ட்ராக் ஆஃப் த பிளேலிஸ்ட் ஃபார் டிரைவ் டைம் ஃபார் சத்யபிரியா மேம். வி ஆர் கோயிங் டு டூ ஹிஸ்டேரியா பை டெஃப் லெப்பர்ட், பட் ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் லெட் யூ ஆல் நோ தட் டுநைட் அட் 8:05 ஆன் மியூசிக் பை த பே, Coimbatore is going to join our listening party, which means friends in Chennai, friends in Puducherry, and friends in Coimbatore will get to listen to music by the bay on their local FM Rainbow stations. Isn't that cool? Isn't that exciting? I am super thrilled and I cannot wait for 8:05. But in the meantime, Satyapriya ma'am, thank you for waiting. Here comes your track and I hope you enjoy this.

91.4 கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 7:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் கேட்க போறீங்க. அதாவது உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்னே ஒன்னுதான் பண்ணணும். கால் பண்ணுங்க 298-6-38 அல்லது 295-2-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல் அது எந்த திரைப்படத்துல இருந்து வருது அப்படின்றத நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த பாடலை உங்களுக்காக நான் பிளே பண்ணுவேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலா மின்சார கண்ணா திரைப்படத்துல இருந்து பாடல் வர இருக்கு. நாமுத்துக்குமாரோட வரிகள்ல தேவா இசையில ஹரிஹரன் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: 7 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். இந்த ஒரு மணி நேரம் முழுக்க உங்களுடைய விருப்ப பாடலை தான் கேட்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம்.
1: வணக்கம்,
0: ஜானகி இருவரோட குரல்ல சிற்பியோட இசையில நாட்டாமை திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் அவருக்காக வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஹலோ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. 7:13 ஆயிட்டு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ஓகே சொல்லுங்க ராமகிருஷ்ணன், என்ன படத்துல இருந்து பாடல்?
1: தெற்கு திருமச்சான் படத்திலிருந்து தென்னமர தோப்புக்குள்ள என்ற பாடல்.
0: ஓகே, இந்த பாடலை கேட்டுலாமா?
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: ஓகே நன்றி. தெற்கு திருமச்சான் திரைப்படத்துல இருந்து தான் இந்த பாடல் வர இருக்கு. காளிதாசனோட வரிகள்ல தேவா இசையில, எஸ் ஜானகியோட குரல்ல இந்த பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: வெள்ளி சைல ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தும் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 7:17 ஆயிட்டு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: சென்னை ஏழு கிணறு தேவா பேசுறேன்.
0: ஓகே சார்.
1: எனக்கு வந்து கேப்டன் பிரபாகரன்.
0: ஓகே, அதுல இருந்து
1: அதுல வந்து ஆட்டமா தேர் ஓட்டமான்ற பாடல் ரொம்ப அந்த மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கும், டான்ஸ் நல்லா இருக்கும் பாடத்து.
0: ஓகே, அப்படியே ஒரு ரெண்டு லைன் பாடிடலாமா?
1: பாடலாமே. ஆட்டமா தேரே கூட யாரும் இல்லையே, கூட நான் மட்டும் தனி அந்த தேவா பாடுவாரு இசையமைப்பாளர்.
0: ஆனா இந்த தேவா வந்து தனியா பாட மாட்டாரா?
1: ஆமா, கேப்பர்
0: தனியா கேப்பீங்க. நன்றி நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில வந்து அடுத்த பாடல் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துல இருந்து தேவாக்காக பாடல் வர இருக்கு. இளையராஜாவோட இசையில, பிறை சூடனோட வரிகள்ல, சுவர்ணலதா குரல்ல. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 23 நிமிடம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான். அடுத்த பாடல் எனக்காக இருக்கலாமா உனக்காக இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான போட்டிகளுக்கு இடையில அடுத்த கலர் யாரு அப்படின்றத பாத்துக்கலாம். வணக்கம்
1: மேடம்.
0: ஹலோ மேடம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: மூணு முடிக்கல.
0: ஓகே,
1: வசந்த கால நதியிலே அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: ஓகே, வசந்த கால நதியிலே பாடல் போட்டலாமா?
1: ஆ ஓகே மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி கலா மேடத்துக்காக.

0: ரூம்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற? என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் தான். நிகழ்ச்சியில் நீங்க அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் பெரம்பூர்ல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சத்யநாராயணன்.
1: படம் வந்து அக்னி நட்சத்திரம்.
0: ஓகே.
1: பாடல் வந்து தூங்காத விழிகள் ரெண்டு.
0: ஓகே, தூங்காத விழிகள் இந்த பாடல் உங்களுக்காக வர இருக்கு, இணைந்திருங்க.
1: ஓகே மேடம், நன்றி மேடம்.
0: ஓகே, நன்றி. கேஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி இருவரோட குரல்ல, வாலியோட வரிகள்ல, இளையராஜா இசையில, அக்னி நட்சத்திரம் திரைப்படத்துல இருந்து தான் சத்யநாராயணன் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அவருக்காக வர இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிடத்துக்கான ஒரு இடைவேளை. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய நிலவரத்தை டெல்லியிலிருந்து இன்னும் சில நொடிகளில் அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பாடல் ஒளிபரப்பாகும். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: வேலை செஞ்சுட்டே பாடல் கேட்குறது அப்படின்றது ஒரு தனி சுகம். ஆனால் எந்த வேலையுமே செய்யாமல் அழகாக உட்காந்து சவுண்டை செம ஃபுல்லாக வச்சுட்டு பாட்டு மட்டும் கேட்டுட்ருக்கிறது அப்படின்றது அதை விட தனி சுகம் இல்லையா? அதை வந்து அனுபவிக்கிறவங்களால தான் அது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சோலைமேட்லேருந்து நூறு முகமது பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல்?
1: அந்த வேற ஒரு படம் சொல்லுவாங்க மேடம்.
0: என்ன படம்?
1: உள்ளம் கவர்ந்த கல்வன்.
0: உள்ளம் கவர்ந்த கல்வன், ஓகே.
1: அதுல காலங்காத்தாலேன்னு ஒரு பாடல்.
0: ஓகே, இந்த பாடல் என்ன ரொம்ப பிடிக்குமோ இந்த பாடல?
1: ஆமா மேடம்,
0: உள்ளம் கவர்ந்த.
1: நான் காலேஜ் படிக்கிற காலத்துல அந்த பாட்டு நல்லா இதான் சொன்னாங்க.
0: ஓகே, அதுக்காக இந்த பா இப்ப வந்து காலேஜ் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு.
1: ஆமா மேடம்.
0: ஓகே, நன்றி. இந்த பாடல் உங்களுக்காக வர இருக்கு. கேஜே ஏசுதாஸ் சித்ரா இருவரோட குரல்ல, பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையில இந்த பாடல். உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்து நூர் முகமது அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 1:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். நம்ம பாட்டு வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க நிறைய நேர்கள், என கால் மேல கால் பண்ணிட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், புன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில மது பேசுறேன். தமிழ் விழி மேடம்,
0: என்ன அவ்வளவு தமிழ் விழி மேடம்?
1: எனக்கு பாத்தீங்கன்னா ஜானகி அம்மா பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர் பாடி இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பரணி சார் இசையில பாட்டு வேணும் எனக்கு. இது உன்னிகிருஷ்ணன் நம்ம ஜானகி அம்மா பாடி இருப்பாங்க, பாடுவே ஒன்றே போதும் படத்துல. என்ன வாய்ஸ் ரெண்டு பேருக்கு, அதுவும் உன்னிகிருஷ்ணன்.
2: ஏ அசைந்தாடும் காற்றுக்கு அழகான பூவுக்கு காதலா, ஏ அலையாடும் கடலுக்கும் மது சேரும் மணலுக்கும் காதலா.
1: சமையா இருக்கும் பாட்டு.
0: ஓகே ஓகே, நீங்க வந்து பாடி காட்டிட்டீங்க, கண்டிப்பா நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துல இருந்து கலீல் அகமது அவங்க விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன், எஸ் ஜானகி இருவரும் தான் இந்த பாடல இணைந்து பாடியிருக்காங்க. பாவிஜயோட வரிகள்ல இந்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 9:49 ஆயிடுச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய விருப்ப பாடலும் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோயம்புல இருந்து பார்த்திபன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பார்த்திபன். 5 மணிக்கு தானே பேசிட்டு போனீங்க, அதுக்குள்ள நல்லா இருக்கீங்களா?
1: சரி சரி மேடம், ஓகே. அதுக்கு அந்த நான் சொன்ன ஜானில இருந்து, காற்றில் எந்த கீதம் காணாத மங்கை தேடுதே. ஜானகி இறந்துட்டாங்கல்ல மேடம், அதுக்காக அந்த பாட்டு கேக்குறேன்.
0: ஓகே, நன்றி நன்றி. எஸ் ஜானகியோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகள்ல, இளையராஜா இசையில, ஜானி திரைப்படத்திலிருந்து தான்

0: 54 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதாவது வேலை செஞ்சுட்டே பாட்டு கேட்கறது அப்படின்றது ஒரு தனி சுகம் அப்படின்னா, பாடல் கேட்கறதே ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய சுகம் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியும். அதாவது உனக்கு பிடித்த பாடல் அது எனக்கும் பிடிக்குமே அப்படின்னு சொல்கிற மாதிரி, இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் கேட்ட பாடல் நானுமே ரொம்ப விரும்பி கேட்டேன். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் என்ன பாடல் கேட்கிறாரு அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க பட்டாபி.

0: சார்.
1: எனக்கு பாடும் வாழும் பாடி படம்.
0: ஓகே,
1: பாடல் வாழும் வரை போராடு அந்த பாடல்.
0: ஓகே, அந்த பாடல். நன்றி,
1: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பாடும் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் வர இருக்கு. இந்த பாடலை வந்து மயிலை பட்டாபிக்காக வர இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன். திரும்பவும் 9 மணிக்கு அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுது ஆர்ஜி தமிழ்விழி. கெட்ட நேந்திரங்கள் இதில் 101.4 இங்கே எல்லாமே சுமந்து உள்ளது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம், முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5,200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் 1 தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 இறுதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இதுதொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இதுதொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசர்கனோவை வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 10 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். பாங்காக்கில்

நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

எஃப்எம் 101.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:45 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த அழகான பாடல்கள்லாம் உங்களுக்காக வரிசையாக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் புலிவால் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் பொழுதே ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி நல்ல இதமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு பாடல் தான். வைரமுத்துவோட வரிகளில் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஏன் ஆளை பார்க்க போகிறேன் அப்படின்னு யுகபாரதியோட வரிகளில் டீமான் இசையில் கையல் திரைப்படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:11 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் அழகான மெல்லிசை வந்து கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து ஆர்.ஆர். திவ்யா ரமன் இருவரும் இணைந்து பாடியது. சந்தோஷ் நாராயணோடைய இசையில் யுகபாரதியோட வரிகளிலே அடுத்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

லதா ரஜினிகாந்தோட குரலை வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:20 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யுகபாரதியோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பீமா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

விவி பிரசன்னா வந்தனா சீனிவாசன் இருவரும் இணைந்து பாடியது யுகபாரதியோட வரிகளில் டீமான் இசையில் ரம்மி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:30 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க, அழகான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பரணியோட இசையில் வர இருக்கு. பா விஜயோட வரிகளில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: நித்தம் நித்தம்.

ராமத்துக்குமாரோட வரிகளில் ஹரிச்சந்திரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் இருவரும் இணைந்து பாடிய பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:42 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு தான் நினச்சிருக்கீங்க. அடுத்த பாடல் கபிலனோட வரிகளில் தெகிடி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இணைந்திருங்கள்.

வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் உன்னிமேனன் ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் உயிரை திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:53 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சத்யபிரகாஷோட குரலில் டீமான் இசையில் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்குது. இந்த பாடலோட ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 10 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

104.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. 60s-70s வெளிவந்த திரை இசை பாடல்கள் அடுத்தடுத்ததாக உங்களுக்கு காத்துட்ருக்கு. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசில இருவரோட குரலில் முதல் பாடல் வரை இருக்குது. கண்ணதாசனோட வரைகளில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசைத்த இசையில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரோட குரலில் வாலியோட வரிகளில் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:10 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா இருவரோட குரலில் அடுத்த பாடல் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

டிஎம் சௌந்தரராஜனோட குரலில் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:18 கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சி தான். அடுத்த பாடல் முரடன் முத்து திரைப்படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரோட குரலில் இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

டிஎம் சௌந்தரராஜனோட குரல்ல கண்ணதாசன் வரிகளில் கை கொடுத்த தீபம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:25 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் நவராத்திரி திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் பாடல் வர இருக்கேன்னு இருங்கள்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் டிஎம் சௌந்தரராஜன் குரலில் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:34 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பி. சுசிலாவோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து.

வாலியோட வரிகளில் படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:42 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கண்ணதாசனோட வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசிலா இருவரோட குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டினைந்திருங்கள்.

கேபி சுந்தராம்பாள் குரலில் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

10:54 ஆயிட்டு ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பி சுசிலாவோட குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. திரும்பவும் வேற ஒரு நாள் அழகான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜி தமிழ் விழி. கேட்ட நேத்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிஎழில்மணி. நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சி தரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து இயற்றி மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடியது. எங்கும் எதிலும் உன் நினைவுகுதான், எப்போதும் இன்பமயம்தான்,

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. எப்படி இருந்தாலும் உன்னை நினைத்தாலே போதும், ஆனந்தம் தானாய் ஊற்றெடுக்கும்.

தொடரும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. எதிரெதிரில் இருந்தாலும் என் நிழலாக நீ எப்போதும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. என் நினைவுகள் யாவும் நீயே, நகரும் நாட்களில் கூட நகராத நினைவலைகள் ஏன் நீ அருகில் இல்லாததால்?

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பிஸ்தா திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா பாடியது. காளிதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். கண்வழி புகுந்து இதயத்தில் வசிக்கின்றாய், எப்போதும் நீ என்னுள்தான் இருக்கின்றாய்.

ஒலித்த பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நல்லவன் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் தானு, இசை சந்திரபோஸ். இதயங்கள் இணையும் இன்பத் திருநாள் எப்போதும் இன்பம்தான்.

ஒலித்த பாடல் பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து. மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், சொர்ணலதா பாடியது. இசை தேவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து. கோபால் சர்மா, தேவி பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை வித்யாசாகர். இதயத்தால் இணைந்தோம், எப்போதும் இன்பம்தான், எங்கும் இல்லை துன்பம்தான்.

ஒலிக்க வரும் பாடல் புதுப்பாடகன் திரைப்படத்திலிருந்து. தானு இயற்றி இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. தாலாட்டு மனதிற்கு இன்பம் தரும், ஆறுதல் அளிக்கும், எப்போதும் அமைதியை கொடுக்கும்.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், அலிநகரம் எஸ் மகாதேவன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ராஜேஷ் பிரியார் நகர், சாந்தி ரமேஷ், தியாகராய நகர் ரங்கராஜன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பொன்னேரி கலில் அகமத், சூளை ரீஜா மனோகரன், நாமக்கல் செல்வராஜ், நாகராஜ் ஆறுமுகசாமி, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், வீரராகவன் மாதவரம், ஏழுகிணறு அபுதாகிர், புரசைவாக்கம் சவுந்தரராஜன். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் பொங்கலோ பொங்கல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

கீயோடு பஞ்சை சேர்த்தாள், நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், கீயோடு பஞ்சை சேர்த்தாள், இன்று காதல் ஏக்கம் தந்தாள், சென்றாள் நாளையும் செய்வாளோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கதையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஆசை நூறு வகைப்பாய்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாய்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போ

பஞ்சணையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம்

காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: வழி சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்தை கூட வழி சொல்ல,
1: கூட வழி சொல்லு,
2: ஓ எனக்கு பாட்ட நீ பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவேத் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. கா கமலன்பன், வெங்கலகுருச்சி, முதுகுளத்தூர், சூளை ரீஜா மனோகரன், ஹேமலதா. இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் பாடல் திருமால் பெருமை.

0: மதுரை இசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.
1: ஜெய ஜெய பத்மநாப. சரசாங்கி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாப்பு தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்பிரபாதம். பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.